0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4.
2: நமது தனிப்பட்ட ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு பிறரிடம் நாம் காட்டும் அன்பு, மரியாதை மற்றும் கண்ணியம் சமூகத்தில் நம்மை உயர்த்தி காட்டக்கூடிய காரணிகள். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது எவ்வளவு முக்கியமோ அதே போல நாம மத்தவங்களை எப்படி நடத்துறோம் அப்படின்றது முக்கியம். நான் ஒழுங்கா இருக்கேன், மத்தவங்களை ஒழுங்குபடுத்துறது என்னோட வேலை இல்ல அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சமூகத்துக்கு உன்னால நல்லது பண்ண முடியலையா, யாருக்கும் கெடுதல் பண்ணாம நீ மட்டும் நல்லவனா வாழ்ந்துட்டு போயிரு அப்படின்ற வசனம் தம்பி திரைப்படத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நாம வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அப்படியெல்லாம் எதையும் கண்ணும் காணாம வாழ முடியாது. நமக்குன்னு ஒரு பொறுப்பும் அந்த பணிக்கான வேலைகளும் இருக்கும். அதுல நான் மட்டும் சரியா இருந்தா போதும், மத்ததெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு கண்டும் காணாம வாழும் போது நாம வேலைக்கு தகுதியான நபர் அல்ல அப்படின்ற நிலைமை வந்துடும். அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தூக்கி தோல்ல சுமக்கணுமா, அப்படியும் சொல்ல வரல. தேவையான விஷயங்கள்ல முழு கவனமும், தேவையில்லாத விஷயங்களை கண்டும் காணாமலும், அதாவது விட்டு விலகி நிற்பது ரொம்பவே நல்லது. ஒரு நபர் தனக்கான வேலையில எவ்வளவு கவனம் செலுத்துறாரு, அந்த வேலையை எந்த அளவுக்கு விரும்புறாரு, தனக்கு உறுதுணையா வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை எப்படி நெஞ்சார வாழ்த்துறாரு, அவரை விட்டு விலகக்கூடிய நபர்களை எப்படி நடத்துறாரு, இது எல்லாத்தையும் நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. அவங்களுக்காக நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காம நாம அப்படி நடந்துக்கும் போது நம்மளை பத்தி ஒரு மதிப்பு அவங்க கிட்ட தானாவே உருவாயிடும். அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாகவும் மாறிடும். விட்டு விலகிவிட முடியாத அளவிற்கு ஒரு பந்தமும், தொட்டு நம்மை தோல்வி அடைய வைக்க முடியாத அளவிற்கு ஒரு அரணும் உருவாக ஆரம்பிக்கும். அது நம்மளை வெவ்வேறு உயர்வுகளுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய முன்னேற்ற பாதையாகவும் அமையும். தொட்டு விட முடியாத உயரத்திற்கு நாம் சென்றதும் நம்மை பற்றி நல்லது மட்டுமே சொல்லும் அளவிற்கு நமது பகைவர்கள் கூட மாறிவிடக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். எல்லா விஷயங்களையும் சிறப்பா நம்மளால செய்ய முடியுமா, தவறு செஞ்சா அவ்வளவுதானா, அப்படி எல்லாம் இல்ல. ஒரு 3 நிலைப்பாடுகள் நமக்குள்ள ஒரு தெளிவை கொண்டு வரும். அது என்ன அப்படின்னா, முதல்ல குறைபாடுகள், 2வது தவறுகள், 3வது தப்புகள். கிட்டத்தட்ட 3 ஒரே வார்த்தையா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா 3 வெவ்வேறு அர்த்தங்களை கொடுத்திருக்காங்க. குறைபாடுகள் அப்படின்றது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய முழு பொறுப்பு. குறைபாட்டோடு பிறக்கும் எந்த குழந்தையையும் பெற்றோர் கைவிடுவதில்லை. எப்படி சரி செய்து நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க, அதுக்கான செயல்ல இறங்குவாங்க. அதே போல நாம செய்யக்கூடிய செயல்ல குறைபாடுகள் இருந்தா அதை சரி செஞ்சு முழுமைப்படுத்தும் போது நம்மளுடைய செயல் பாராட்டுக்குரியதா மாறிடும். 2வது தவறுகள், ஒரு செயலை சிறப்பா செய்யணும் அப்படின்னு நாம நினைக்கும் போது சில தவறுகள் ஏற்படுறது இயல்பு. அந்த தவறை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அதை சரி செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.

அப்படி நாம செய்யும் போது நமக்கான பெரிய புகழ் தானாவே வந்தடையும். மூணாவது தான் தப்புகள். சரி செய்ய மறுக்கும் அல்லது நாம் செய்த தவறுகளிலிருந்து எதுவுமே கற்க மறுக்கும் செயல் தான் தப்புகளா மாறிடும். மத்தவங்க மேல பழி போட நினைச்சு நாம தப்பிச்சுட்டுதான் நினைக்கும் போது அந்த ஒரு செயல் ஏற்றுக்கொள்ளப்படாத மன்னிக்கப்பட முடியாத குற்றமாக சில சமயங்கள்ல மாறிடுது. ஆக நமக்கெல்லாம் தெரிஞ்ச பழமொழி ஒண்ணு, தொடர்ந்து உண்பவனை விட பசித்து இருப்பவனுக்கு உணவின் ருசி தெரியும் அப்படின்றது போல, தனக்கான மேன்மை இதுதான் அப்படின்னு தொடர்ந்து ஒரு தேடலோட பசித்து இருக்கக்கூடிய நபருக்கு எதை எப்போது அணுக வேண்டும், எப்போது எதிலிருந்து விலக வேண்டும் அப்படின்றது நல்லாவே தெரியும். பள்ளி பருவத்துல எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் போட்டியை கவனிச்சோம் அப்படின்னா, அதிக தூரம் தாண்டணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பின்னாடி போறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. அதுலயே வாழ்வியல் பாடமும் அமைஞ்சிருக்குது. நாமளும் சில நேரங்கள்ல உயர்வானதை அடையணும் அப்படின்னா சில பின்வாங்கலை செஞ்சுதான் ஆகணும். இத பின்வாங்கல் அப்படின்னு சொல்றதை விட விட்டு விலகி இருத்தல் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். மொத்தத்துல தீமையை விட்டு விலகி நன்மையானதை நோக்கி தொடர்ந்து நாம் பயணிக்கும் போது நாம் விலக வேண்டிய இடம் எது, நம்மை சிலவற்றிலிருந்து சிலரிடமிருந்து விட்டு விலக்க வேண்டிய தருணம் எது அப்படின்றது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி செய்யும் போது ஒரு மனதிடமும் மன நிறைவும் ஏற்படும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பரிசு. அந்த ஒரு பரிசை நாமளும் ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தொடர்ந்து பயணிப்போம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது குறைபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும், தவறுகள் மன்னிக்கப்படும், தப்புகள் தண்டிக்கப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கும் மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஒப்புரவறிதல், அதிகாரம் 22, குறள் எண் 219. நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு. பிறருக்கு உதவி செய்து மகிழும் நல்ல பண்பு உடையவன் வறுமை அடைவது என்பது தான் செய்ய தகுந்த உதவிகளை பிறருக்கு செய்ய முடியாமல் செயலற்று வருந்த கூடிய நிலையாகும். வறுமை என்பது வெறும் பொருளாதார பற்றாக்குறை மட்டுமல்ல, மாறாக ஒருவரின் அடிப்படை தேவைகளை இழந்து தான் சார்ந்த சமூகத்திற்கு தன்னால் இயன்ற எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாதபடி ஆற்றலற்று போகும் ஒரு துயரமான சூழல். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு உண்மை நிகழ்வையும் தெரிஞ்சுக்கலாமா? 1889 டிசம்பர் 11 நாள் பிறந்தவர் மகாகவி பாரதியார். வறுமையும் வெறுமையும் அவரை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாலும் உதவி என கேட்டு வருபவருக்கு தன்னால் இயன்றதை செய்யக்கூடிய மனிதர். அங்க வஸ்திரத்தை கூட வறியவர் எவராவது வந்து கேட்டால் உடனே கொடுத்து விடுவார். பறவைகளிடமும் பரிவு காட்டிய உன்னதர் அப்படின்னு சொல்லலாம். பாரதியாருக்கு ஒரு நாள் அவர் பணிபுரிந்த பத்திரிகை அலுவலகத்திலிருந்து 11 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த 11 ரூபாய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாரு. தன்னுடைய நண்பர் சுத்தானந்த பாரதிய சந்திச்சு இந்த 11 ரூபாயை 11,000 மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நீ சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கும் போது, நாம ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கலாம், அமிர்தம் அப்படின்றதுதான் அதனுடைய பெயர். அந்த பத்திரிகையை நாடெங்கும் அனுப்பணும் அப்படின்னா நிச்சயமா இந்த 11 ரூபாய் 11,000 மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச தூரத்துல தன்னுடைய தலை நிறைய பழங்களை வச்சுக்கிட்டு ஒரு வயதான பாட்டி வராங்க. இவங்களை பார்த்ததும், ஐயா, காலையில இருந்து ஒரு பழம் கூட என்னால விற்க முடியல, எனக்காக ஒரே ஒரு பழம் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுடைய அந்த வார்த்தைகள்ல கரைஞ்சு போயிட்டாரு பாரதியார். ஒரு பழம் அல்ல, மொத்த கூடையும் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாரு. 11 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியாருக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா தேவையான பணம் அவர்கிட்ட இருக்குது இல்லையா. அந்த 11 ரூபாயையும் கொடுத்து அந்த பழக்கூடை மொத்தத்தையும் அவரே வாங்கிக்கிட்டாரு. அளந்து பார்த்து உதவி செய்வது அவருடைய குணம் அல்ல. வறுமையிலும் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்து மனநிறைவு கொள்ளக்கூடிய மனிதர். ஆக உண்மையான வறுமை அப்படின்றது நம்ம மனசுலதான் இருக்கு. நம்மளால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்ய முடியாத சூழல் வறுமை அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாம செய்யறதுதான் நல்ல அறம் அப்படின்றத குறிப்பால உணர்த்தக்கூடிய திருக்குறள். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவைய கண்டுபிடிக்க காரணமா இருக்கிறதே நாக்குதான். அந்த நாக்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு அதோட நாக்கு ரெண்டு துண்டா தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, பாம்புதான். பாம்புக்கு மட்டும் கிடையாது, பாம்பு மத்த ஊர்வன வகையை சேர்ந்த நிறைய விலங்குகளுக்கு நாக்கு ரெண்டா பிளவுபட்டுதான் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்வன பிராணிகளுக்கு மூப்பத்திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. அதனாலதான் நாக்க வெளியே நீட்டி ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற வாசனைய உணர்ந்து அதுக்கேத்தாப்புல ஊந்து போகுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. சாங் சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த கவிஞர் சு டாங்போ, அவருடைய நெருங்கிய நண்பர் ஜென் துறவி ஃபியூயின், இந்த ரெண்டு பேருக்கிடையே நடந்த ஆன்மீக மற்றும் நகைச்சுவையான கதைகள் சீன வரலாற்றில் ரொம்பவே புகழ் பெற்றதா இருக்கும். இவங்களுடைய நட்போ ஆன்மீக பரிமாற்றங்களும் இன்னைக்கும் நிறைய பேரால தேடி படிக்கப்படுது. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள் கொண்டது. இவங்களுக்கிடையே நடந்த நகைச்சுவையான நிகழ்வுகள்ல ரெண்டு கதை தான் நாம இந்த கதை பகுதியில தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாள் சு டாங்போ ஆழ்ந்த தியானத்துல இருந்தாராம். அப்போ கொஞ்ச நேரத்துல தான் ஆன்மீகத்தில் பெரும் நிலையை அடைந்து விட்டதாக அவருக்குள் ஒரு பெருமை உருவாயிடுச்சு. தன்னால் எட்டு உலகளாவிய உணர்வுகளான புகழ், பழிப்பு, கௌரவம், அவமானம், லாபம், நஷ்டம், இன்பம், துன்பம் அப்படின்னு எந்த உணர்வுகளாலையும் தன் அசைக்க முடியாது அப்படின்னு நம்பினாரு. அதை மனசுல வச்சுட்டு ஒரு கவிதை ஒண்ணு எழுதுறாரு. வானத்தின் தலைவனுக்கே நான் தலை வணங்குகிறேன். எனது ஞான ஒளி இந்த பிரபஞ்சத்தையே ஒளிரச் செய்கிறது. எட்டு திசைகளில் வீசும் காற்றும் என்னை அசைக்க முடியாது. நான் ஊதா தாமரை மீது உறுதியாக அமர்ந்திருக்கிறேன். இந்த ஒரு கவிதைய தன்னுடைய ஆன்மீக ஞானத்திற்கு மிகப்பெரிய சான்றா நினைச்சு ஆற்றுக்கு அப்பால் சின்சான் கோயில்ல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரான ஜென் துறவி ஃபியூயினுக்கு அதை அனுப்பி வச்சிட்டாரு. ஃபியூயின் அதை பொறுமையா படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த கவிதைக்கு கீழே வெளியேறும் வாயு அப்படின்னு சீன மொழியில ஒரே ஒரு வார்த்தையை எழுதி திருப்பி அனுப்பிட்டாரு. இத பார்த்த சு டாங்போக்கு சரியான கோபம். இன்னைக்கு ஃபியூயினை நேர சந்திக்கணும், எதுக்காக இப்படி எழுதியிருக்காருன்னு கேட்கணும், அவர் இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல உடனே ஒரு படகு மூலமா அந்த கோயிலுக்கு போறாரு.

ஆனா பியூயின் அந்த கோயில்ல இல்லை. பியூயின் அந்த கோயிலுடைய கதவுல ஒரு துண்டு சீட்டை மட்டும் ஒட்டிட்டு போயிருந்தாரு. எட்டு காற்றுகளாலும் அசைக்க முடியாதவர் ஒரே ஒரு வாயுவால் ஆற்றுக்கு அடித்து வரப்பட்டார் அப்படின்னு எழுதியிருந்தது. ஆக இதை படிக்கும் போதுதான் சூ டாங்போ தன்னுடைய கோபத்தை உணர்றாரு. தன்னுடைய அகந்தை தவிடுபுடியாகி போகக்கூடிய அந்த ஒரு நிலைமையை உணர்றாரு. தான் இன்னும் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடையவில்லை, கோபத்தை கட்டுப்படுத்த பழகவில்லை அப்படின்றத ஏத்துக்கிட்டு அமைதியா போயிட்டாராம். இதே மாதிரியான சுவாரஸ்யமான இன்னொரு சம்பவம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. சாங் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த சூடாங்போ நிறைய படிச்சவரு. அவர் மாஸ்டர் ஃபியூயின் அப்படின்ற நண்பரோட அடிக்கடி இலக்கியங்கள் பத்தியும் புத்த கோட்பாடுகள் பத்தியும் விவாதம் பண்ணுவாரு. ரெண்டு பேருக்கு இடையில பெரிய வாக்குவாதம் உருவாயிடும். ஆனா கடைசியா ஃபியூயின் தான் ஜெயிப்பாரு. ஒரு நாள் சூடாங்போ என்ன பண்றாரு, தன்னுடைய கால்களை குறுக்க வைத்து கொண்டு, சரியா சொல்லணும் அப்படின்னா புத்த துறவி தியானத்தில் இருக்கிறது மாதிரி தன்னுடைய இருக்கையை அமைத்து கொண்டு தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம். நீங்க ஒரு புத்தர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம் ஃபியூயின். உடனே ஃபியூயின் விடுவாரா, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம். அதுவா சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது, உண்மையவே நான் சொல்லிடுறேன். என்னோட பார்வைக்கு நீங்க மாட்டுச்சான குவியல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மாஸ்டர் ஃபியூயின் கோபப்படவே இல்ல, புன்னகையோட, அப்படியாப்பா, சரி புத்தருக்கு புகழ் உண்டாகுக அப்படின்னு கைகளை குவித்து அவருக்கு வணக்கம் செலுத்திட்டு மெதுவா நடந்து போயிட்டாரு. ரொம்ப நாட்களாவே தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டே இருந்த சூடாங்போ வெற்றி அடைஞ்ச ஒரு நிகழ்வை மகிழ்ச்சியோட தன்னுடைய தங்கை கிட்ட ஓடி வந்து சொல்றாரு. நடந்ததை எல்லாம் கேட்டுட்டு தங்கை சிரிச்சிட்டாங்க. அண்ணா, நீ மறுபடியும் தோற்று விட்டாய். ஃபியூயின் உன்னையும் மத்தவங்களையும் புத்தர் மாதிரி பாக்குறாரு. ஏன்னா அவருடைய மனசெல்லாம் புத்தரால நிரப்பப்பட்டிருக்கு. ஆனா உன்னுடைய மனசு அழுக்கானதா இருக்குது. அதனாலதான் அவ்வளவு பெரிய மகான சாண குவியெல்லாம் நீ பாத்திருக்க. உண்மையிலேயே மறுபடியும் நீதான் தோல்வி அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே சூடாங்போ அவமானத்தால தலை குனிஞ்சாராம். ஆமா நேர்களே, எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் வார்த்தைகள். நாம எதை ஆழமா நினைக்கிறோமோ அதுவே நம்மளுடைய பேச்சாக, செயலாக, பழக்கமாக வெளிப்படுது. நம்மளுடைய மனநிலையும் எண்ணங்களும் தான் நம்மளுடைய வார்த்தைகளையே வடிவமைக்குது. எண்ணம், வார்த்தை, செயல், பழக்க வழக்கம், நேர்மறையான சிந்தனைகள் நம்ம வார்த்தைகள்ல நம்பிக்கையும் ஆற்றலையும் தெளிவையும் உருவாக்கும். ஒருத்தருடைய பேச்சு அவருடைய மனநிலையின், குணத்தின் நேரடி கண்ணாடி போல செயல்படுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. அதுவும் ஒரு திருவிழா அன்னைக்கு காலை பொழுது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இரவுக்கு அப்புறம் ஒரு மந்தமான ஒரு நாளாக வந்து அமையும். ஏன்னா எப்போவுமே அப்படி தான் வந்து இருக்கும். நல்லா இரவு நேரத்தில் நல்லா ஒரு தூக்கம் முழிச்சு களை விடிய விடிய உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த திருவிழாக்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணி ராட்டினங்கள் ஆடி கடைகள்லாம் வந்து சுற்றி அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்து ரொம்ப லேட்டாக தான் நிறைய பேர் வந்து தூங்கியிருப்பீங்க. சில பேர் வந்து தூங்காமல் கூட வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்கலாம். சரி, அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு திருவிழா வாழ்த்துக்கள். இன்றைக்குமே ஒரு சிறப்பான நல்ல நாள் தான். இன்றைக்குமே வந்து கொஞ்சம் திருவிழாவோட பாதி இன்னொரு பாதி வந்து இருக்கும். நல்லா நிறையவே ராட்டினமாடவும் இன்றைக்கி தான் வந்து போவாங்க. அப்படியே காலை எப்பொழுது சிறப்பாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்றைக்கி 25 ஜூலை 2026 காலை நேரம் 7:07 ஆகிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் லைனு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசி வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்றைக்கான வானிலை தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 9 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 22 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிற தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரைய தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரைய தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:20 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்ம ஊரில், நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரச்சனை, ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம எப்படியாச்சும் நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆசைப்படுறதுன்னா இந்த போதைப் பழக்கம் அப்படிங்கிறது தான். எல்லா இளைஞர்களுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தடையாகவே இருக்குது. அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு கால சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிற அந்த வயசில் வந்து மாட்டிக்கிட்டு அதிலிருந்து யார் யாருனா வந்து அந்த பழக்கத்துக்குள்ள போகாமல் அதை தாண்டி வராங்களோ அவங்களோட உடல் நிலையும் மனநிலையும் ஒரு மாதிரி வந்திருக்கு, அவங்களோட பழக்க வழக்கம் ஒரு மாதிரி வந்திருக்கு. அதுக்குள்ளே லைட்டாகவாச்சும் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் வந்து தொடருது. ஒரு தடவை தானே அப்படின்னு ட்ரை பண்ணுறது, சரி திருவிழாவுக்கு ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்கிறது, ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு 2-3 தானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்து வருது. அடுத்தடுத்து இவங்களை யோசிக்க திறனாக இருக்கணும் சரி எல்லாமே மாறுது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாகவே தெரியும் இந்த மாதிரியான பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு. அதனால தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இபிசி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமலாக்க ஒரு பணியை வந்து குறித்து ஒரு புலனாய்வு வந்து பண்ணுறாங்க. அதுக்காக கூடுதல் டிஜிபி வந்து சொல்கிறாங்க, ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பார்க்குறீங்க, போதைப் பொருட்களை வந்து சட்டவிரோதமாக வந்து உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக வந்து போக வேணாம், ஒரு எண் கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னாவே போதும், அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே இது வந்து தேவை தான், ஏன்னா நிறைய இடத்துல நான் வந்து பார்ப்பேன் போயிட்டு யார்கிட்ட சொல்கிறது என்ன மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடும். நம்ம பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த இடத்துல ஏதோ நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். எந்த எண் அப்படின்னா 1-0-5-8-1 இதான் அந்த எண், 1-0-5-8-1 இந்த எண்ணுக்கு நம்ம கால் பண்ணி தெரிவித்தா அந்த இடத்துல ஏதாச்சும் போதை சம்மந்தமான பிரச்சனை இருக்க பட்சத்தில் அது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு கடமை ஆற்றலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு, விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா நம்மளுடைய ராமநாதபுரத்துல நம்ம தமிழர்களோட பண்பாட்டு கலைகள் இருக்கு இல்லையா, அந்த கலைகளை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான கலைப்பயிற்சி வகுப்புகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு. இந்த வகுப்புல நீங்க வந்து சேர்றதுக்கு அடுத்த மாதம் வரைக்கும் ஃபுல்லா டைம் இருக்கு, ஆகஸ்ட் வரைக்கும் டைம் இருக்கு. இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வருஷம் நீங்க கத்துக்கலாம். என்ன மாதிரியான கலைகளை கற்றுக்கலான்னா, கரகாட்டம், ஒயிலாட்டம், தெம்மாங்கு பாட்டு, சிலம்பாட்டம், இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஆசைப்படி விருப்பப்படி நீங்கள் போய் கற்றுக்கலாம். இதில் ஏதாச்சும் நல்ல ஒரு கலைஞரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயிற்று பெற்று நீங்கள் அதுக்காக சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்கலாம். ஒரு இசை மற்றும் கவின் கலை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்காக இப்படி ஒரு சிறப்பான ஒரு சர்டிஃபிகேட் வந்து தராங்க. இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பெறுறதுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு ஃபீஸு 500 ரூபா மட்டும் நீங்கள் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னா, நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய டிடி விநாயகா மேல்நிலைப் பள்ளியில் வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் சனி இந்த 2 நாட்களில் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரை, 2 மணி நேரம் தான், 2 நாளைக்கு 4 மணி நேரம் தான், மாதத்துக்கு அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 15-16 மணி நேரம் தான் வருது. அவ்வளோதான் நம்ம வருஷம் ஃபுல்லாக நம்ம இதை போயிட்டு நம்ம கற்றுக்கலாம். 500 ரூபா தான் வந்து ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களில் யாருக்காச்சும் இதை பற்றி ஒரு ஆர்வம் இருந்துச்சு, நம்ம தமிழ் கலைகள் ஏதாச்சும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது, மனதார ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டு நான் இதை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். கலந்துக்க 9842567308 இந்த எனக்கு கால் பண்ணி தெரிவித்தா போதும். 9842567308 இந்த எனக்கு கால் பண்ணி தெரிவிச்சிங்கன்னா உங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. அப்படியே நீங்கள் போயிட்டு முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்துடலாம். ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி நீங்கள் 2-2 மணி நேரம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கலாம். எனக்குமே வந்து தெம்மாங்கு பாட்டுனா கற்றுக்கணும் ஒரு ஆசை வந்துருக்கு. பார்ப்போம், நானும் வந்து போய் சேர்ந்தால் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான வெளி நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வெளி நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 10,825 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,892 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி தங்கத்தோட விலை இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதுவும் சாதாரண வீழ்ச்சினா கிடையாது, 2,500 ரூபாய்க்கிட்ட வந்து தங்கத்தோட ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயந்தான். இந்த அளவுக்குனா ஒரு பெரிய பெரிய அளவுக்கு தங்கம் வந்து அங்கங்கே குறையுது. வாங்கிறதுக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 1,05,840 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அதனால் தங்கத்தோட ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. திருவிழா சமயங்களில் இந்த மாதிரி தங்கத்தோட ரேட்டு குறையிறது தான் நல்ல விஷயந்தான். சரி, இப்போ அடுத்து வந்து பார்க்கும்பொழுது நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன், திருவிழாக்கு வந்து போகிறது. திருவிழா இன்றைக்கும் வந்து இருக்க போகுது. இன்றைக்கி அதிகமான மக்கள் வந்து இந்த ராட்டினம் ஆடணும், பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற அந்த பர்ச்சேஸ் நோக்கில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நேற்று ஃபுல்லாக வந்து அந்த கோயில் அந்த மாதிரியான ரிலேட்டடாக வந்து போனால இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி வந்து வருவாங்க. அதே தான் வந்து சொல்கிறது, ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி ஆகணும். நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டை கொடுத்தணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஞாபகம் இருக்குது, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உள்ளே போயிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும், வண்டி அங்கே அங்கே மூட்டிகிட்டே வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடாது, எதுவுமே வந்து பிரச்சனை வரக்கூடாது, எங்கேயுமே வந்து டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை வந்து என்ட்ரியாகவும் இன்னொரு பக்கத்தை எக்ஸிட்டாகவும் வச்சுட்டாங்க. அதுவும் ரெண்டு பக்கத்துக்கும் இடையில் இருக்க தூரம் இருக்கே, அதுவே ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம். ஒன்று இந்த பக்கம் இருக்கக்கூடிய குந்துகால் பகுதியில் ஒன்றையும், தரவத்தப்பு பகுதியில் ஒன்றையும், இன்னொன்று தங்கச்சி மலத்தில் இருக்கக்கூடிய யாப்பா ஸ்டாப்பில் ஒரு இதையும், அந்த பக்கம் என்ட்ரி இந்த பக்கம் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச வச்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் பழைய கோயிலுக்கும் நிறைய ஒரு கட்டுப்போலோடு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. யாரையும் வந்து போகக்கூடாதுனா போகக்கூடாது தான், யார் வந்தாலும் சரி நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ரூலை ஃபாலோ பண்ணனால பெரிய அளவுக்கு டிராஃபிக் வந்து மாட்டல. கொஞ்ச நேரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு நல்லபடியாக போயிட்டு வரதுக்கு எல்லோரும் சுலபமாக வந்துருந்துச்சு. அவர்களுக்கு ஒரு நன்றிகள். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விளையாட்டு தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்களில் ஒரு முக்கியமான ஒரு தகவல், அதுவும் ரொம்ப நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு தலைமை அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், தலைமை குழு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஐசிசி அப்படின்னு சொல்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உலக அளவில் கிரிக்கெட்டை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி வந்து ஃபிஃபா அப்படிங்கிறது வந்து கால்பந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஃபிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஃபிடே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செஸ்ஸுக்கான ஒரு கூட்டமைப்பு. இந்த செஸ்ஸுக்கான கூட்டமைப்பில் இப்போ புதிய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய சாம்பியன் விஸ்வநாத் ஆனந்த் அவங்க தான். எவ்வளோ பதக்கங்களை நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. செஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு காலகட்டத்து வரைக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரே பேர் விஸ்வநாத் ஆனந்த் அவங்க தான். அவங்க நம்ம ஃபிடேக்கு, அதாவது சர்வதேச செஸ் கூட்டமைப்போட தலைவராக மாறியிருக்காங்க. பெரிய பெரிய பெருமைப்படக்கூடிய விஷயம் நம்ம எல்லாருக்கும். அவங்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம வந்து சாருக்கு வந்து சொல்லிடலாம். இப்போ அடுத்ததான் இன்றைக்கி நம்ம ஜிம்பாபேயோட 2வது T20 போட்டியில் நம்ம இந்திய அணி வந்து விளையாட போகிறாங்க. அதோடு சேர்த்து காமன்வெல்த் போட்டிகள் வந்து நேற்று வந்து துவங்கியிருக்கு. எல்லோரும் வந்து அவங்களோட தொடக்க போட்டிகளை வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. அடுத்தடுத்து வந்து நிறைய போட்டிகள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பதக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1168 பதக்கம் வந்து வழங்கப்பட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 215 தங்கப்பதக்கம். இதில் நிறைய பாரா ஒலிம்பிக் வீரர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கலந்துட்டுருக்காங்க, பெரிய பெரிய வீரர்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இந்த 1168 பதக்கத்தில் எத்தனை பதக்கம் வாங்குவோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

உங்களுக்கும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 8:16 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு சிறப்பான பயிற்சியை மீண்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம். இது நம்ம ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு பயிற்சி வகுப்புகள் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து நிறைய மக்களுக்கு, நிறைய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு உறுதுணையாகவும் வந்திருக்காங்க. சரி, இப்போ என்ன தொழில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்ன பயிற்சி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, செயற்கை ஆபரணங்கள் தயாரிக்கும் பயிற்சி. அதாவது ஒரு கிரியேட்டிவான இந்த ஜுவல்லரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜுவல்லரிஸை, கவரிங் ஜுவல்லரிஸை, இல்லை வந்து வேறு மாதிரி ஆர்ட்டான அந்த ஜுவல்லரிஸை வந்து உருவாக்கணும். அந்த தோடாக இருக்கட்டும் சரி, செயினாக இருக்கட்டும் சரி, நெக்லஸ் பேங்கிள்ஸ், எல்லாரும் இந்த மாதிரியான வந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு கற்றுக்கிறதுக்காக ஒரு பயிற்சி வந்து இருக்குது. இந்த பயிற்சி முடிவில் அரசு சான்றிதழும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பயிற்சி ஆரம்பிக்கிறது வர 21ஆம் தேதி, இன்னும் 4 நாள் வந்திருக்கு. இந்த 4 நாளுக்கு அப்புறம் பயிற்சிகள் வந்து தொடங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி முற்றிலும் இலவசம் தான். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த எந்த பெண்கள் வேணாலும் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 19 வயதுக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 வயதுக்குள்ளே கல்வி தகுதி 8வது வகுப்பாச்சு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி இதில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், ஜாதி சான்றிதழ் நகல், அப்புறம் டிசி இருந்துச்சுன்னா டிசி, நீங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு சிறப்பான பயிற்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு 15 நாள் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்னா, சிகில்ராஜா வீதி, சாந்தி பிவி காம்ப்ளெக்ஸ், 2வது தளம், செய்யதம்மாள் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு, யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு கலைநயமிக்க ஏதாச்சும் விஷயங்கள்லாம் வந்து ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக வந்து இருக்கலாம். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: கங்காரு தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எலியும் தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா இல்ல. ஆனா பாலைவனத்துல வாழ்ற கங்காரு எலி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே தண்ணியே குடிக்காதான். பின்ன அதுக்கு நீர்ச்சத்து எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு சின்ன சின்ன பூச்சின்னு சாப்பிடுற கங்காரு எலி சாப்பாட்டுல இருந்தே நீர்ச்சத்தை எடுத்துக்கிறது. அதே சமயம் பகல் நேரத்துல வளைய விட்டு வெளியே வராம நைட் நேரத்துல சாப்பாடை தேடி போறதுனால உடல்ல நீர்ச்சத்தை இழக்கிறதும் இல்ல.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதை இது வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படின்னாவே சந்தோஷமான நாள் தான், லீவு வேறு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருவிழா வேறு ஊரில் வந்துருக்கு. இன்றைக்கும் சாயங்காலம் ஜாலியாக போயிட்டு எல்லோரும் திருவிழா நல்லா கொண்டாடிட்டு இன்றைக்கி நைட் எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தான். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா பொறுமையாக லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம். அதனால் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு தடவை நம்ம திருவிழாக்கான வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டல இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை திங்கட்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: Hey dude,
4: hi Anthony,
3: what's up, what's happening?
4: Nothing much da,
3: so sad.
4: Kuchaku kuchaku kuchaku kuchaku na jeev kuchaku kuchaku kuchaku kaise panna

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா்.

உள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ருமேனியா சென்றுள்ள அவருக்கு புக்காரெஸ்ட் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வியே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி என்று குறிப்பிட்டார். கல்வி சமத்துவத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவும் ருமேனியாவும் நீண்டகாலமாக நல்லுறவை பேணி வருவதாகவும் தமக்கு வழங்கப்பட்ட கௌரவ பட்டத்தை 40 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பையும் கூட்டு ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் ருமானியா பிரதமர் திரு இலி பொலாஜோனை அவர் சந்தித்து பேசினார். வர்த்தகம், முதலீடு, பசுமை எரிசக்தி, போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ருமானியாவுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அவருடன் திருமதி திரௌபதி முர்மு ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் நவீன வசதிகளுடன் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இவை முதலீடுகளை அதிகரித்து இறக்குமதியை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ரசாயன பூங்காக்கள் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பல்லாரி, குண்டக்கல் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடத்தை ஏற்படுத்தும் அமைச்சரவையின் முடிவு போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இது சுற்றுலா தலங்களுக்கான இணைப்பை மேம்படுத்துவதுடன் பொருளாதார வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 பயிற்சி முகாமை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நடைபெறும் இந்த முகாமில் அவை நடவடிக்கைகள் குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ், ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த 2 முகாமின் பல்வேறு அமர்வுகளில் உரையாற்றவுள்ளனர். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் சில அதிகாரிகள் மீது சட்டரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளது. பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திரு நித்யானந்த் ராய், பேரிடர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேரிடர் குறித்த எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே வழங்கும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மையில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 10 தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டில் பேரிடர் மேலாண்மையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஐநா சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பேசினார். இந்த ஆணையத்தில் தொடர்ந்து இந்தியா உறுப்பினராக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நிலைகளில் சர்வதேச வர்த்தக சட்டங்களின் பரிணாம வளர்ச்சிக்கு இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப மாற்றங்கள், டிஜிட்டல் வர்த்தகம், புதிய முதலீட்டு நடைமுறைகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப சர்வதேச சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி நாளை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். டிராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் ராணுவ உயரதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்க உள்ளார். ஹரியானா மாநிலத்தில் காற்று மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக சண்டிகரில்
நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம்.

0: என்று தெரிவித்தார். அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இதில் வெற்றியடைய முடியும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். இக்கூட்டத்தில் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழகத்தின் தூத்துக்குடியில் கடலோர காவல்படை சார்பில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை வெற்றிகரமாக மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நேற்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற ஒத்திகையில் வணிக கப்பல் ஒன்றை மர்ம நபர்கள் கடத்துவது போலவும் அவர்களை பாதுகாப்படையினர் எவ்வாறு எதிர்கொண்டு மீட்பது என்பது போலவும் மாதிரி பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பலை கடத்தியதாக கருதப்பட்ட இந்திய கடலோர காவற்படையைச் சேர்ந்த 4 நபர்களை பாதுகாப்பு படையினர் திறம்பட சுற்றி வளைத்து பிடித்தனர். கப்பலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒத்திகையை திட்டமிட்டபடி நிறைவு செய்தனர். இந்த ஒத்திகை நடவடிக்கையில் கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, இந்திய கடலோர காவல்படை, துறைமுக பாதுகாப்பு படை, மருத்துவ குழு, தமிழ்நாடு காவல்துறை கமாண்டா படை, உளவுத்துறை, வெடிகுண்டு கண்டறியும் மற்றும் அகற்றும் பிரிவு மற்றும் சைவ பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து இந்த ஒத்திகையை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு இடங்களில் கனமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. வடக்கு குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சூரத், வல்சாத் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகமதாபாத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் நேரில் ஆய்வு செய்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் 38,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் பல்கர் மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. மீட்பு பணிகள் குறித்து கவுஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு இன்று ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இன்றும் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செந்துகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவிற்கு முதலாவது பதக்கம் கிடைத்துள்ளது. இதில் நைஜீரிய வீரர் ரில்வான் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்து வீரர் மேத்யூ வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். காமன்வெல்த் பாராவலி தூக்கும் போட்டியில் இந்தியாவின் செந்துகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
4: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். 9:10 நான் எத்தனை நேரம் என் வெற்றியை வைத்து என்னை மதிப்பிடாதீர்கள். நான் எத்தனை நேரம் விழுந்து எழுந்தேன் என்று நினைத்து மதிப்பிடுங்கள். அதாவது வெற்றி வந்து என்றைக்குமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த வெற்றியை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பல பல தோல்விகளை சந்தித்து அது எதிர்பாராத விதமாக கிடைக்கிறது தான் வெற்றி. அந்த வெற்றிக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு உயிர் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை அதிகம் இருந்தால் தான் அந்த வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். நேற்று எல்லாரும் சந்தியாராப்பர் கோயிலுக்கு போய் நல்லா திருவிழாவை பார்த்துட்டு இறைவன் ஆசீர்வாதத்தை பெற்று ராட்டினம் ஆடிட்டு அல்வா, பூந்தி, காராச்சோவு, பிரியாணிலாம் அப்படி சூப்பராக போட்டிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இன்றைக்கும் வந்து இருக்குது. அதனால் மறந்துடாமல் இன்றைக்கும் போய் திருவிழாவை பார்த்துட்டு நிறையா தீம்பண்டவங்கள்லாம் வச்சுருக்காங்க, வாங்கி சாப்பிட்டு ராட்டினங்கள் கிடக்கு ஆடிட்டு சிறப்பாக கண்டிப்பா வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிருவோம். உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடல 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அடுத்து நம்ம திருச்சியில இருந்து சிவா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, புன்னகை போதுமடின்னு. வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ரைட். அவர்கள் அலைபேசியில் ஏதோ சிறிய கோளாறு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தெளிவாக கிடைக்கல, மீண்டும் ட்ரை பண்ணுங்க. மதுரையிலிருந்து சகோதரி துர்கா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு சூப்பர் பாடல் கேட்டிருக்காங்க, ரொம்ப நல்ல பாடல். இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்திருங்கள். கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல், ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஷ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
0: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே
0: சாப்பிடு. போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சிக்காக உங்கள் தங்கம். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம மொழகர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். யார் எங்கிருந்து உங்க பேரு?
6: சௌமியாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், கேம்ப்ல இருந்து மீனாட்சி பேசுறேன்.
5: சௌமியா அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை மண்டலம் கேம்ப்ல இருந்து சகோதரி மீனாட்சி அவங்க சொல்றாங்க. என்ன பாடல்? எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
5: சீரும் சிறப்புமா செல்வாக்காக நினைத்ததெல்லாம் நடக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில். நன்றி சகோதரி.
6: நன்றி.
5: நன்றி. ராமேஸ்வரம் தாமஸ் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடிமை பெண் படத்திலிருந்து காலத்தை வென்றவன் நீ அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து முகமது இப்ராஹிம் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு உள்ளத்தை அள்ளித்தா அந்த படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல்.

எல்லாரும் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து முளைக்கட்டை பற்றி பார்ப்போம், சிறப்பாக இருக்கும். அதாவது இந்த முளைக்கட்டு வந்து எல்லாருமே மொத்தமாக ஒரு இடத்துல கூடி ஒரு பஞ்சாயம் மாதிரி பேசி ஒரு 4, 5, 11 பேரை தேர்ந்தெடுத்து சிறப்பாக அந்த முளைக்கட்டை நடத்துறதுக்கு வழிவகுப்பாங்க. இது எம்சி வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை வந்து விதப்பெடுப்பாங்க. அதாவது அந்த ஏரியாவை வந்து சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த எல்லார் வீட்லேயும் போய் அரிசி காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பத்திரமாக வச்சுருவாங்க. திங்கக்கிழமை ரேடியோ செட்லாம் கட்டி செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை காலையிலேயே போய் ராம்நாட்டில் போய் முத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதாவது மொச்சை வாங்கிட்டு வந்து மாட்டோரம் ஆட்டோரம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீட்டாக வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் சாயந்தரம் போல் அழகாக பரப்பி நல்லா வளர்ப்பாங்க. இது என்னென்னா ஒரு செவ்வாய் வள்ளி செவ்வாயிலிருந்து அடுத்த செவ்வாய் நைட்டு வரையும் வளர்ப்பாங்க. இது சாயந்தரமாக என்ன செய்வாங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அந்த பாரியப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சில பாரிகளை அப்படியே இதில் வைப்பாங்க, மந்தையில் மந்தையில் வைப்பாங்க. சில ஊரில் மந்தையில் வைப்பாங்க, சில ஊரில் வந்து புதன்கிழமை எடுத்துகிட்டு வருவாங்க, சில ஊரில் வந்து செவ்வாய்க்கிழமையும் எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு விசேஷம்னா சிறப்பாக அந்த பாரி வளரும். அப்புறம் பூரி மாதிரி வாங்கி கட்டுவாங்க, மஞ்சள் கிழங்கு கட்டி சும்மா அப்படியே பார்க்கவே பலவளன்னு இருக்கும். நல்லா அடர்த்தியாக நல்லா ஒரு அழகாக வளர்த்துருப்பாங்க, அது சிறப்பாக இருக்கும். அடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த 8 நாளுமே நல்லா தானாகன ஒயில் எல்லாமே பாடுவாங்க. இதில் வந்து நம்ம தாய்க்குளங்கள் சிறப்பாகவே தானாகன கொட்டுங்க. ஏன்னா முதல்ல வந்து நம்ம பாய்ஸு நிறையா கொட்டுவோம், இப்போ வந்து பாய்ஸோட தாய்க்குளங்கள் வந்து அதிகமாக அம்மனுக்கு வந்து தானாக ஓட்டுவாங்க. இதில் வந்து தாய்க்குளங்கள் கொட்டுறதுனாலேயே பாரிக்கு ஒரு சிறப்பான வளர்த்தி இருக்கும். ஏன்னா அதுக வந்து சுத்தமாக ஒரு நல்லா இருந்து நல்லா கொட்டுங்க. நம்மளும் நல்லா தான் இருப்போம், இருந்தாலும் நம்ம அப்பப்போ இது இருந்துட்டு நம்ம தானாக ஓட்டுவோம். அது வந்து சிறப்பாக கொட்டி பாரிகளை வளர்க்கும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு 8 நாள் வளர்ந்துட்டு அப்புறம் ஈர்ப்பேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விடிய விடிய கொட்டுவாங்க. ஒரு 2.5-3 மணி வரையும் கொட்டிட்டு அதே செவ்வாய்க்கிழமை அப்படியே படங்கள் பாட்டு கச்சேரி பட்டிமன்றம் இப்படி நடத்திட்டு அப்படி அன்னதானம் புதன்கிழமை போட்டு அப்படியே அம்மாவை தூக்கிட்டு போய் கரைச்சிட்டு சிறப்பாக வந்துடுவாங்க. அடுத்த நாள் அதாவது அடுத்த வாரம் 8ஆம் நாள் கானக்கஞ்சியை காத்தி ஊற்றிட்டு அம்மாவை மலை ஏற்றிடுவாங்க. இது வந்து வருஷா வருஷம் எல்லா இடத்துலையுமே நடக்கும். இது வந்து சித்திரை மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட புரட்டாசி வரையுமே சிறப்பாக சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி வரையுமே நம்மளுக்கு வந்து முளைக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லா முளைக்கட்டு கொண்டாடினவர்களுக்கும் கொண்டாட போகிறவங்க அத்தனை பேருக்கும் கடன் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு முத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம வெளியூருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது டிக்கெட் மட்டும்தான் கொண்டு போவோம். ஆனா வெளிநாடுகளுக்கு பிளைட்ல போகும்போது ஏன் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்னு மூணு விஷயங்களை கொண்டு போறோம் அப்படின்னு தெரியுமா? அதுலயும் குறிப்பா பாஸ்போர்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாம நம்ம நாட்டுக்குள்ளேயே உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சென்னை டு டெல்லி போறோம் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. பிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி இருந்தாலே போதுமானது. அதுலதான் நாம யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத

0: இந்த ஐடி மூலமா அரசே வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதே வெளிநாடுன்னு வரும்போது நம்ம யாரு அப்படிங்கறத அந்த நாட்டுக்காரவங்க உறுதிப்படுத்திக்க ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு வேணும்ல. அதுல நம்மளோட பேரு, போட்டோ, பிறந்த தேதி, அட்ரஸ், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்படின்னு எல்லா விவரங்களுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு தான் இந்த பாஸ்போர்ட்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. இன்னைக்கு பாம்பன் வினோ மகாலில் வந்து கல இலக்கிய கொண்டாட்டம் நடக்குது. வாசிப்பு திறனுக்காக குழந்தைகள் எல்லோரும் வந்து கலந்துருக்காங்க. இதில் கலந்து கொள்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் புஸ்தகமும் மதிய உணவும் வழங்கப்படுகிறது. ஆனால் எல்லா குழந்தைகளுக்குமே பரிசு உண்டு. இதில் கலந்துக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் எனது சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இதை நடத்துறது கடல் ஓசை எஃப்எம்மும் பல்லாங்குழி அமைப்பும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு, வாசிப்பு திறனில் கலந்துக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. யாருன்னு கேட்போம்.
2: கடலோசை எப்பவும் 90.4 பணியாற்றும் பணியாளர்களுக்கும் தங்கமான வாழ்த்து தெரிவிக்க வந்த அன்பு சகோதரருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தீவின் பாதுகாவலரான தூய சந்தியாகப்பர் விழாவுக்கு வந்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதைவிட முக்கியமாக இதை நல்லபடியாக பாதுகாத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்து காவல்துறைக்கு மிக நன்றி. இதை வந்த அனைவரும் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக போகும்படி மனதார கேட்டுக்கொள்கிறேன். படம் பூக்களை பறிக்காதீர்கள் பாடல். காதல் ஊர்களம் இங்கேடு இந்த பாடலை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சோலைகள் எல்லாம் பூக்களை தூவ சுகம் சுகம் அதிலே. அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தங்கச்சி மலத்திலிருந்து ஜோன் மார்ட்டின்னா, சந்தியாராயப்பர் கோயிலுக்கு பாதுகாப்பு பணியில் இருக்கும் அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஜோன் மார்ட்டினன் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு சிறப்பாக நடைபெற்ற பிறத்திருவிழாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து சுகாசினி எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு திருவாடானையிலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. உள்ளத்தை அள்ளிட்டா அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்திருக்காங்க. நல்ல ஒரு தலைப்போட வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க பாடல்கள் வருது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SIFM 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல தான். நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் இன்னைக்கான நிகழ்ச்சியில பேச போறது நான் நிவாஷினி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
2: ஸோ நேற்று நாள் இந்த புனித சந்தியாகப்பர் திருவிழா அப்படின்றது நிறைய பேருக்கு சிறப்பான ஒரு விஷயமா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே ரொம்ப ஜாலியா போச்சு நேற்றைய நாள். நேற்றைய நாள் இரவு பொழுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சரியான கூட்டம். நாங்க போயிருந்தது எங்க அப்படின்னா பழைய

0: இன்னைக்கு இப்போ வினோ மஹாலில் வந்து நடந்துட்டு இருக்குது. சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து கலந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சரியா எனக்கு தெரியல. கண்டிப்பாக அந்த ஒரு தகவல்களையும் உங்க கூட அடுத்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நாம நிகழ்ச்சிக்குள்ளேயுமே போயிடலாம். சமையல் அப்படின்றது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கலை இல்லைதான். ஆனால் ஒரு தடவையாவது நானே ஒரு புது டிஷ்ஷு செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி போய் நம்மளும் களத்தில் இறங்கியிருப்போம். சில நேரம் அது செம்ம டேஸ்ட்டாக வந்து வீட்டில் உள்ளவங்க நம்மளை வந்து பாராட்டி தள்ளியிருப்பாங்க. என்றைக்கும் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தால் கூட அப்படிலாம் பாராட்டுற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சமையலை சூப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து அன்னைக்கு வந்து புகழ்ந்து தள்ளுவாங்க. ஒரு சில நேரங்களில் சாப்பிடவே முடியாத அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு புது டிஷ் செய்ய போய் அது சொதப்பியுமே இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வச்சு செய்வாங்க. அப்படி நீங்கள் முயற்சி பண்ணி உருவாக்குன ஒரு டிஷ் என்ன, அது சூப்பராக வந்துச்சா இல்லை சொதப்புச்சா அப்படின்றத உங்களுடைய அனுபவங்களாக பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்மளாக புதுசாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா நம்மளுடைய கூட்டாஞ்சோறு அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து அதில் உப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, சொல்லப்போனால் அந்த சோறு வெந்தே இருக்காது. ஆனாலும் நம்ம வந்து அதை அனுபவித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கூட்டாஞ்சோறு நம்மளாக ஆக்கி சாப்பிடும் போது தான். ஸோ அதுதான் எல்லாருக்குமான முதல் சமையல் கலையாக இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் எடுத்தோடனே பிரமாதமாகலாம் சமைச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்துக்கோங்க. நான் சமையல் ஏன் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கலை இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கான பதில நம்மளுடைய அமலியக்கா வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க.
1: சமையல் அப்படின்னாலே அது வெறும் அடுப்பாங்கிற வேலை கிடையாது. காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம மனசையும் வயிற்றையும் ஒன்னா இணைக்கிற ஒரே விஷயம் அந்த சமையல் மனம்தான். அம்மா கையால் வச்ச குழம்பும் சுட சுட ஆக்கின சோறும் அன்னைக்கு முழுக்க வேற லெவலாக தான் இருக்கும். சாப்பாடுங்கிறது வெறும் பசியை மட்டும் போக்குறது இல்லை, அது நம்ம அன்பு, பாசம், கோபம்னு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு மொழின்னே சொல்லலாம். சமைக்க தெரிஞ்சவங்க கைப்பட்டா ரசம் கூட பிரியாணி மாதிரி பிரம்மாண்டமான ஒரு விருந்தா மாறிடும். அந்த மாதிரி பொதுவாக நம்ம வீட்டுகளில் அம்மா சமைச்சாலும் சரி, மனைவி சமைச்சாலும் சரி, சாப்பிட உட்காந்துட்டாலே உப்பு கூட இருக்கு, காரம் கம்மியாக இருக்கு, புளிப்பு அப்பா வாயில் வைக்கவே முடியலை, ஜட்ஜு மாதிரி உட்காந்து குறை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஒரு தட்டு சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய யுத்தமே நடந்திருக்குன்னு தெரியுமா? எனக்கும் ஒரு நாள் அப்படி தான் ஒரு ஆசை வந்துச்சு. வீட்டில் யாருமே இல்லை, நேரம் பார்த்து இன்னைக்கு நாம தான் சமையல் சக்கரவர்த்தின்னு நினச்சிட்டு இன்னைக்கு பிரியாணி செய்கிறோம் இல்லை பாஸ்தா செய்கிறோம் அப்படின்னு அடுப்பாங்கரைக்குள்ளே போயிட்டேன். அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு ஆட்டம். யூடியூப்பில் செஃப் தாமு ரொம்ப சிம்பிளாக செய்வாங்க. அவங்க சொன்ன வீடியோவை கண்ணை மூடிட்டு போட்டுட்டேன். அவர் சொல்கிறப்போ ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே சொல்கிறது ஈஸி தான், செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு செஞ்சால் ஈஸியாக தான் இருக்கும். சமையலில் இத்தனை நாளாக அம்மா சமைச்சதையும் மற்றவங்க செஞ்சதையும் குறை சொல்லிட்டு முதலாக சமைக்கும்போது அடுப்பு பற்ற வைக்கணுமா இல்லை சட்டியை முதல்ல வைக்கணுமா அப்படின்னு கன்ஃபியூஸில் எப்படியோ சட்டியை வச்சுட்டேன். ஆனால் கரண்டியை கையில் எடுத்தப்ப தான் தெரிஞ்சு எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும் தெரியலை, வெங்காயம் எப்போ எவ்வளவு நேரம் வதக்கணும் ஒன்றுமே புரியலை. கடைசியில் அவர் சொன்ன மாதிரி பிரியாணிக்கு தேவையான பொருளையெல்லாம் போட்டுட்டு குக்கரில் விசிலையும் போட்டுட்டேன். குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்புகிற மாதிரி பயங்காட்டிருச்சு ஒரு வழியாக குக்கரை இறக்கி திறந்து பார்த்தா பார்க்குறதுக்கு அது சாப்பாடு மாதிரியே இல்லை, ஏதோ நிலநடுக்கம் வந்து அழிஞ்சு போன ரோடு மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம தானே செஞ்சோம், நானே ஒரு உருண்டை எடுத்து வாயில் வச்சேன் பாருங்க. அன்னைக்கு ராத்திரி எனக்கு கண்ணு முழியெல்லாம் பிதுங்கி போயிடுச்சு. ஏன்னா காரம், உப்பு, கருகி போன வாசம் எல்லாமே சேர்த்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. கடைசியில் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, தங்கச்சி நீங்கள் குறை சொல்கிறதோட நின்றுக்கங்க, அடுப்பு பக்கம் நீங்கள் வரவே கூடாது, இது குடும்ப நலனுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடாத குறை தான். அன்னையில் இருந்து தான் எனக்கு புரிஞ்சு சமையலுங்கிறது சாதாரண வேலை கிடையாது, அது ஒரு பெரிய ப்ராசஸ்னு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததாக பாடல்கள் வருது. இது கடலோசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: தில் படத்துல இருந்தும் ஜென்டில்மேன் படத்துல இருந்தும் இரண்டு பாடல்களையும் கேட்டுட்டு வந்தோம். நேரம் சரியாக 10:17 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட வந்து தொடர்ந்து பேச போறது நான் நிவாஷினி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
2: ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சமையல் அப்படின்றது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு கலை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் சமைக்கும் போது தான் தெரியும் அதுக்கு என்ன ஊற்றணுமா, இல்லை தண்ணி ஊற்றணுமா, இல்லை உப்பு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் எல்லாமே. ஒரு உப்பு கண்டிப்பாக போடணும் நான் தான் கொஞ்சம் தெரியாமல் சொல்லிட்டேன். இப்போ ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து புது டிஷ்ஷை நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம்,
2: வணக்கம் அக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்கு பக்கம்
4: வந்திருக்கீங்க.
2: உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க.
4: ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
4: கண்டிப்பா
2: 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்புங்கிறதுனால
4: 4, 3.
2: ஓகேக்கா, அடுத்த வாரம் எப்படியாவது அடுத்த கிளாஸ் போகும்போது கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க.
4: அவங்க காட்டுறது வீடியோல காட்டுறது வேற மாதிரி அதை பார்த்து செய்யாதீங்க.
2: நீங்க செஞ்ச ஒரு வித்தியாசமான சாப்பாடுனா என்ன சொல்வீங்க?
4: வித்தியாசமான சாப்பாடு எங்க வீட்டுல வந்தப்போம் வந்து சாப்பாடு செட்டி குலக்காட்டையும் அதெல்லாம் வந்து சிவிக்கு.
2: கண்டிப்பாக்கா, நிறைய தெரியாத டிஷ்லாம் நிறைய சொல்றீங்க, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
4: இன்ஷாஅல்லாஹ் திருநாள் எப்பயாவது ஒரு நாளைக்கு வந்து நாளைக்கு செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு எஃப்எம்ல வந்து தரேன். இது வெறும் முட்டை சீனி பால் தேங்காய் பால் தான்.
2: வட்டலாப்பம்க்கு
4: வட்டலாப்பம் அதனால சமையல நம்ம ருசிக்காண்டி நம்ம செய்யணும். பக்கத்தை கலந்து செஞ்சோம்னா எல்லா சாப்பாடுமே நல்லா இருக்கும்ல.
2: கண்டிப்பாக்க, நிறைய வித்தியாசமான டிஷ்ல நாங்க இதுவும் ஒண்ணா வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். நன்றி அக்கா. உங்களுக்கு என்ன
4: பண்ணலாம்? மீன சாப்பாடு எல்லாம் எங்க மாச்சு அழகா செய்வா. மீன்ல வெறும் குழம்பு பொச்சு மீன் மட்டும் இல்ல, அத மீன்லயே விரட்டி விரட்டியாவும் செய்வா எங்க மாச்சா. கறியில கறி அட்டை கறி தோசை கறி குளக்காட்டை இதெல்லாம் செய்வாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். என்னது இப்பதான் கோழிக்கறி அப்பதான் வந்தா நாட்டுக்கோழி இறைச்சியும் தான்
2: கண்டிப்பா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டேஸ்டையுமே கொடுத்துருக்கும்.
4: உங்களுக்கு வட்டை அப்ப செஞ்சு கொண்டுட்டு வந்து நான் கொண்டுட்டு வந்து தந்துட்டு வரேன்ல.
2: ரொம்ப நன்றி அக்கா.
4: உங்களுடைய சாப்பாட்டை பயந்து பயந்து செய்யக்கூடாது. அங்கோட செஞ்சோம்னா நல்லா கிடைக்கும், நல்லது கிடைக்கும். அதுல
2: நன்றி அக்கா. என்ன பாடல் காவியம் இன்னைக்கு?
4: எனக்கு வந்து முள்ளு மலர்ல நித்த நித்த நெல்லிசோறு.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றி அக்கா.
4: நல்லது.
2: பாம்பல்ல இருந்து யாசன் அக்கா தான் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. எனக்குமே கேட்கறதுக்கு ரொம்ப புதுசாவே இருந்தது. ஸோ அக்காக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து நீ சத்யா இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்தும் நாம ஒரு சில டிஷ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
3: வணக்கம் அக்கா. உங்க பேரு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்கக்கா.
5: என் பேர் சத்யா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: அக்கா நீங்க ஏதாவது சமைக்கும் போது புதுசா ஏதாவது ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம், நம்ம குழந்தைகளை ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணிருக்கீங்க? அதுவும்
5: சக்கரவள்ளி கிழங்கு சுவியம் பண்ணலாம்.
3: எப்படி?
5: சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிட்டு அதுல தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜீனி, ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு மைதா மாவு கொஞ்சம் கலக்கி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு அதை உருட்டி அப்படியே சுவியம் மாதிரி உருட்டி மைதா மாவில் முக்கி எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டோம். நல்லா டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கணும்.
3: இதுக்குள்ளே செஞ்சுருக்கீங்களா? இந்த மாதிரி என்ன சொன்னாங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது?
5: செஞ்சால் என் பொண்ணு நல்லா விரும்பி சாப்பிடும்.
3: சரிக்கா, ஸ்வீட்டாக விஷயத்த சொன்னீங்க, காரமாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? அந்த மாதிரி
5: காரமாக ஸ்நாக்ஸ்ன்னு செஞ்சால் இது கற்பூர வள்ளியில் அந்த இலையில செய்வாங்க பஜ்ஜி, அது நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு சளி இருந்துச்சுன்னா அது கொடுக்கலாம்.
3: அது எப்படி அது மொறுமொறுப்பாக தான் இருக்கு, அது பஜ்ஜி மாதிரி வந்துடும். அது
5: பஜ்ஜி இலை அப்படி அந்த இலை மாதிரி இலை சேஃப் மாதிரியே வந்துடும். பஜ்ஜி நல்லா மாவு எப்பவும் போல பஜ்ஜிக்கு கலக்குற மாதிரி மாவு கலக்கி அந்த இலைய நான் ட்ரிப் பண்ணி உள்ள போட்டலாம். ஆயில்ல நல்லா இருக்கும்.
3: ஓமவல்லி இலையிலையா?
5: ஓமவல்லி இலை அதுல செஞ்சா கொஞ்சம் சளிக்க நல்லா இருக்கும். அது மாதிரி அப்பளத்துல செய்யலாம். அப்பளத்துல பஜ்ஜி போட்டோம்னா அதுவும் டேஸ்டா இருக்கும். தோசை மாவுலயே தூதுவளை இலைய தூதுவளை இருக்குல்ல அதையும் அரைச்சு தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஊத்தி கொடுத்தா கொஞ்சம் சளிக்கு அதெல்லாம் கொஞ்சம் மருந்தா இருக்கும். செய்யலாம்.
3: வித்தியாசமான ரெண்டு மூணு டிஷ் சொல்லியிருக்கீங்க. கேக்குறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லட்டும். ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
5: சிந்து நதி பூல இருந்து பட்டாளம் கொட்டுதடி மனசு, அந்த பாட்டு. நன்றி, தேங்க்யூ.
2: ஆல்ரெடி சுவியம் அப்படின்றதே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் சாயங்காலத்துக்கு சாப்பிட. இதில் வந்து சக்கரவள்ளி கூட கொஞ்சம் சேர்க்கும் போது அது நல்லா இன்னுமே நிறைய டேஸ்டோட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நானுமே அதோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ வந்து அமலியை காட்டிருந்து நாம் ஒரு சில டிஷ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நீங்க என்னக்கா புதுசா டிஷ் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கத்து அது நல்லா வந்துச்சா இல்ல சொதப்புச்சா?
6: சொல்றேன். சமையல்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூனி இது பார்க்கறதுக்கு ரால் மாதிரி குட்டியாக இருக்கும், பட் ராலை விட கூனியும் பூச்சிங்கிற இன்னொரு கூனி ரகமும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆனால் இப்போ அதோட வரத்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. டேஸ்ட்டில் இவங்களை அடிச்சுக்க யாருனாலே முடியாது. ரால் இவங்க பக்கத்தில் கூட போக முடியாது. ராலை விட ரேட்டு கம்மி தான், ஆனால் டேஸ்ட்டு பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே நம்ம ரால் கூனி கடல் ஐட்டம் எதுனாலும் மசாலா கலவை இல்லாமல் சமைக்க மாட்டோம். ஆனால் ஒரு நாள் அம்மா வீட்டில் இல்லை, நம்ம தான் சமைச்சாகணும்னு கட்டாயத்தில் இருக்கும்போது கஞ்சி ஒரு பானை இருக்குது, கூனி இருக்குது, ஆனால் கூனிக்கு எந்த மாதிரியான மசாலா கலவையெல்லாம் போடணும் அப்படின்னு தெரியாது. அதனால் ஒரு ஐடியா வந்துச்சு, மீனையே நம்ம சுட்டு தான் சாப்பிடுவோம், ஏன் கூனியவும் நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கூனியை உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சேன். கல்லும் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கூனியை தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு பிரட்டி விட்டேன். கொஞ்ச நேரத்தில் கமகமன்னு கூனி வெந்துருச்சு. மசாலா கலவையெல்லாம் ஒன்றுமே போடலை, எண்ணெயை ஊற்றி கூனி போட்டு வெந்ததுக்கப்புறமா இறக்கிட்டேன். எப்போவுமே கூனியோ ராலோ அது வேகும்போது அதிலிருந்து வர்ற தண்ணியே அது வேகிறதுக்கு போதுமானது. நம்ம தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. அப்புறம் முக்கியமாக நம்ம ரொம்ப நேரம் கூனியவும் சரி ராலையும் சரி சிக்கனையும் சரி இதுகளெல்லாம் வேக வச்சா ரப்பர் மாதிரி இருக்கும், திங்கவே இன்ட்ரெஸ்டா இருக்காது. சரி, நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த கூனி செஞ்சேன்ல, அதையும் அந்த கஞ்சியையும் சேர்த்து குடிக்கும் போது அட அட தேனா இருந்துச்சு. நம்மளா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் கூனி எங்க வீட்டில் வெறுசாவே தின்னு முடிச்சிட்டாங்க. இதுதான் நான் யதார்த்தமா செஞ்சு வீட்டில் பேர் வாங்கின டிஷ்ஷு. பொதுவாகவே கூனியை எப்படி செஞ்சாலும் டேஸ்டாக தான் இருக்கும், ஆனால் இப்படி ஒன்றுமே மசாலா எதுவுமே போடாமல் இவ்வளோ டேஸ்டாக இருக்கும்னு அன்னைக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு.
2: கண்டிப்பாக்கா, நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கும் தெரிய வருது. அதாவது ராலை விட எப்போவுமே கூனி அப்படின்றது டேஸ்டான ஒரு விஷயந்தான். நம்ம ஊரில் ஸ்பெஷலாக கிடைக்கும். அதுலேயும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்மலாம் நிறைய பேர் மசாலா போட்டு தான் செஞ்சு பழக்கம். ஆனால் அக்கா வந்து வெறும் ஒரு பிஞ்சு சால்ட்டை வச்சே ஒரு மிகப்பெரிய டிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஜெனிஃபர் அக்காக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லி தாங்க ஆகணும். அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:35. சமையல் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமைச்ச அந்த ஒரு சாப்பாடு சூப்பராக வந்துருச்சு அப்படின்னா, சே பரவாயில்லையே செஃபுக்கு படிக்க வேண்டிய நாம இப்படி இருக்கமே அப்படின்னு தோணும். இல்லை அப்படின்னா சமையல் வந்து ரொம்ப கஷ்டம், இந்த வேலைலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு எப்போ தோணும்னா, நாம் அந்த சாப்பாடை சொதப்பி வைக்கும் போது. அப்போ தான் நம்மளுக்கு பலருமே ஞாபகம் வருவாங்க, குறிப்பாக நம்ம வீட்டில் உள்ள நம்ம அம்மா ஞாபகம் வருவாங்க. இல்லை அப்படின்னா எங்கேயாவது சமைச்சிருக்கோம் அப்படின்னா, பரவாயில்லையே அவங்க அன்னைக்கு சூப்பராக சமைச்சிருந்தாங்களே நம்ம இப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யாரோ ஒரு நாள் ஞாபகம் வருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த கல்யாணம் காதுகுத்துன்னு பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் சமைக்கிறவங்க, பாவம் அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கரெக்டாக சமைக்கிறாங்கல்ல அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி பல இது தோணினாலும் அந்த புது டிஷ் செஞ்சு பார்க்குற ஒரு பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருந்து மாறவே மாறாது இல்லையா. ஸோ அப்படி தான் நானுமே சமீபமாக ஒரு சாப்பாடு செஞ்சேன். அது சாப்பாடுலாம் சொல்ல முடியாது, சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு விஷயம் செஞ்சேன். என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக முட்டை வறுப்போம் இல்லையா, தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு நார்மலாக அதில் முட்டை ஊற்றி முட்டை வறுக்கிற மாதிரி அதில் கொஞ்சம் பிரெட்டையும் போட்டு நல்லா வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போனா, இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து, சரி நாம நார்மலா முட்டை இருக்கிறோம் அதுல பிரெட் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா அது சூப்பராக அன்னைக்குன்னு வந்திருந்தது. வந்திருந்து மட்டும் இல்லாமல் அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ அதை பற்றி அதுக்கப்புறம் ரிசர்ச்லாம் பண்ணலை, அது என்ன டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு, ஏன்னா அது நம்மளாக கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி நானுமே விட்டுட்டேன். சமீபமாக இப்படி ஒரு டிஷ் இருக்குது அப்படின்னு நான் வந்து இந்த சோஷியல் மீடியாக்களில் நான் சும்மா தேடும்போது தான் அந்த சோஷியல் மீடியா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இது வந்து ஸ்பைசி எக் பிரெட் டாஸ் அப்படின்னு ஒரு டிஷ்ஷோட பேரை அது வந்து கொடுத்துச்சு. அப்போ தான் தெரியும், பரவாயில்ல நம்ம பண்ணுற ஏதோ ஒரு சமையலுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு பேர் இருக்கே அப்படின்னு தெரிஞ்சு வந்து ரொம்பவே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரைடா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நாமளும் பெரிய செஃப் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுமே வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த நிறையா வந்து சொதப்பல்களுக்கு பின்னாடி இந்த வேலையே நமக்கு வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணமே கூட சேர்ந்து வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு டிஷ் கண்டுபிடிச்சு அது வந்து நல்லா வந்துச்சா இல்லை சொதப்புச்சா அப்படின்றத எங்களோட கண்டிப்பாக நீங்களுமே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததான் மின்சார கண்ணா படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல், ஹரிஹரன் சுஜாதா இவங்களுடைய குரல்ல வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:44. நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இப்போ கனவா பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம்னு சொல்லலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கனவா அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? ரோட்டோர கடைகளில் கடாயில் போட்டு வதக்கும் போது அந்த வாசனை இருக்கே அப்படியே நாக்கில் எச்சி ஊறிடும். அந்த அளவுக்கு கனவாயோட மனம் இருக்கும். கனவா அப்படின்னாலே சிக்கன் பொடியை போட்டு வைப்போம், இல்லை சிக்கன் மாதிரி ஃப்ளேவரில் தான் வைப்போம், இல்லைன்னா வத்தல் போட்டு வதக்குவோம், இல்லை வடை போடுவோம். இப்படி கனவா வச்சு விதவிதமாக பண்ணுவோம், அது நல்லாவும் சாப்பிடுவோம். ஆனால் கனவாய்க்குள்ளே ஒரு குட்டி ஷைனிங் பை முழுக்க கருப்பு நிற மை இருக்கும். அதை நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தானே தூக்கிப்பிடுவோம். அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், அது வந்து கனவாவை வந்து எந்த உயிரினமா அது கடலால் உயிரினோ அதை தாக்க வரும்போது அது என்ன செய்யணும், அந்த மையை பீச்சி விட்டுருமா. பீச்சி விட்டதுக்கு அப்புறம் அதை தாக்க வர்ற உயிரினம் வந்து வேற இறையத்தை தேடி போயிருமா. அந்த வகையில் எல்லாருமே கனவா குழம்பு வச்சா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் எங்க அம்மா ஒரு கனவா குழம்பு வைப்பாங்க பாருங்க, அது கருப்பு கலர்ல தான் இருக்கும். கனவா குழம்பை எல்லாருமே கறி குழம்பு மாதிரி வைப்பாங்க, சில பேர் மீன் குழம்பு மாதிரி ஸ்டைலில் வைப்பாங்க. ஆனால் எங்க அம்மா கனவா குழம்புல தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், புளி குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கனவாயும் போடுவாங்க, கனவாயோட சேர்த்து இந்த மையும் கொஞ்சம் சேர்த்து விடுவாங்க. நல்லா கொதிச்சு வரும் பாருங்க, அந்த குழம்பை பார்த்தா சாப்பிடவே தோணாது. புதுசாக பார்க்குறவங்க அப்படியே ஓடி போயிடுவாங்க, அந்த அளவுக்கு கருகருன்னு இருக்கும். என்னம்மா குழம்புல இந்த மாதிரி கனவா மையை போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்டு பாரு அப்புறம் சொல்லு அப்படின்னு. அதே மாதிரி ரெடியானதும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல இருக்கிற எல்லா வெஜ்ஜும் கருப்பு தான். இதை சோத்தில் ஊற்றுனா எப்படி இருக்கும்? சந்தேகமே இல்லை, அதுவும் கருப்பாக தான் இருக்கும். இப்படி கனவா குழம்புனாலே எங்கள் வீட்டில் கருப்பாக தான் இருக்கும். அதை சுண்டை வச்சா பிள்ளைகளுக்கு நெத்தியில் பொட்டே வச்சிடலாம், அந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும். நான் கூட கேட்டேன், ஏம்மா இப்படி கனவா குழம்புல மையை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கனவா வந்து பொதுவாகவே வாயு, நம்ம என்னதான் அவங்க வெள்ளப்புட போட்டாலுமே அந்த மையை கொஞ்சம் போடும்போது வாயுவை களைச்சி விட்டுரும் அப்படின்னும், இந்த மையை கொஞ்சம் போடும்போது குழம்பு இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக பாடல்கள் வருது. இது கடலோசை FM 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. சமையல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலை தாங்க. கண்டிப்பா அது எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சிலர் கைப்பக்குவத்தை பொறுத்து அந்த சமையல் அப்படின்றது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே ட்ரை பண்ணி உருவாக்குன ஒரு சாப்பாடுனா என்ன, அது நல்லா வந்துச்சா இல்ல சொதப்புச்சா அப்படின்ற உங்களுடைய அனுபவங்களை எங்க கூடவும் பகிர்ந்துக்கிற கால் பண்ணுங்க 709-449-9999. கண்டிப்பா இந்த மாதிரி புது டிஷ்லாம் நம்ம வந்து ட்ரை பண்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது கரெக்டா வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன், நல்லா பண்றவங்களுக்கே ஒரு சில நேரங்கள்ல சொதப்பதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் சமைச்சு நிறைய சாப்பாடு வந்து இது வரைக்கும் சொதப்ப மட்டும்தான் செஞ்சிருக்குது. ஸோ அந்த அனுபவங்களை நானுமே பகிர்ந்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. அண்ணா வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து புதுசா வந்து ஒரு டிஷ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதாவது செஞ்சு
3: செஞ்சு பண்ணிருக்கேன் அப்படின்னா செஷ்வான் நூடுல்ஸ், மேக்ரோனி, இந்த மாதிரியான சாப்பாட்டு வகைகள்ல யூடியூப்ப பார்த்து எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு ட்ரை பண்ணி நான் செஞ்சும் செஞ்சிருக்கிறேன்ப்பா.
2: ஓகே, நான் யூடியூப் பார்த்து நம்ம வந்து செய்யறது வேற, நமக்கா தோணும்ல இந்த ஒரு டிஷ் வந்து இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கலக்கம் இருக்கீங்களா?
3: அப்படிங்கிற மாதிரினா இந்த தோசை இருக்கு இல்லையா, அது ஸ்கொயர் ஷேப்ல பண்றது, ரெக்டாங்கிள் ஷேப்ல பண்றது, அதுல வந்து சூப்பரா நட்ஸ் மாதிரி எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா டேஸ்டா பண்றது, அப்புறமா தோசைக்குள்ள உப்மா வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு டிஃப்ரெண்டாவும் இருந்ததுப்பா. பொதுவா உருளைக்கிழங்கு தானே வைப்பாங்க, ஆனா தோசைக்குள்ள உப்மா அப்படிங்கறது வைப்போம், அரிசி உப்மா அல்லது ரவா உப்மா, இந்த மாதிரியான உப்மா எல்லாம் வச்சு உப்மா தோசை அது கூட ட்ரை பண்ணிருக்கோம்ப்பா.
2: ஓகே, அதெல்லாம் எப்படின்னா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்ல சொதப்பல் மாதிரி இருந்துச்சா?
3: இல்ல இல்ல, நல்லாதான்ப்பா இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருந்தது. எப்பவுமே நம்ம உப்புமாவை தனியா சாப்பிட்டுட்டு இது மாதிரி சாப்பிட்டா நல்ல சூப்பரா இருக்குல்ல அப்படின்ட்டு தான் தோணுச்சுப்பா.
2: ஓகே, நான் தோசை இதை தவிர வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருக்கீங்களா இது வர?
3: சாப்பிடுற காம்பினேஷன் வித்தியாசமா நான் ட்ரை பண்ணிருக்கிறேன். சமைக்கிறத விட சாப்பிடற காம்பினேஷன், தோசை இருக்கு இல்லையா, அந்த தோசைக்கு தயிர், தயிருக்குள்ள சக்கரை, கொஞ்சம் மிளகா பொடி,
2: அத போட்டு சாப்பிட்டுருக்கேன்.
3: எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதாவது ஒரு பக்கம் திதிப்பு பிளஸ் காரம் பிளஸ் அந்த தயிரோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்.
2: ஓகே, நான் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, நாங்களும் ட்ரை பண்ணிடுவேனா என்னன்னு சொல்றோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து கடல், இது திரைப்படத்தின் பெயர். இதுக்குள்ள இதுல இருந்து நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு சாங்கோட மியூசிக்கும்

0: ரஹ்மான் அவர்களோட அந்த அற்புதமான படிப்பும் எனக்கு பிடிக்கும், அதனால்தான் இந்த பாட்டு கேட்கிறேன்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி அண்ணா.
0: ஆ தேங்க்யூப்பா, பாய்.
1: வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோசைக்குள்ளே உப்புமா வச்சு சாப்பிட்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியல. அண்ணனுக்கு வந்து சூப்பராக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததான் வந்து களத்திலிருந்து நேயர் பிரியா இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில போட்டு பொரிச்சது நல்லா மொறு மொறு நல்லா ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா
3: இருக்கு. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?
2: ஆ டேஸ்ட் வேற லெவலா
3: இருந்துச்சு. வேற ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா?
2: வேற பண்ணிருக்கேன். சத்து மாவு கொலக்கட்டை, சத்து மாவு இருக்குல்ல அதை நல்லா பிணைஞ்சிட்டு தேங்காய் பூ திருவி போட்டு அப்புறம் நம்மளுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சு அவிச்சு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அதுவும் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும்.
3: குழந்தைகளும் அதை பிடிச்சிருக்குன்னு
2: சொன்னாங்களா? குழந்தைகள் நல்லா பிடிச்சிருக்குன்னு சாப்பிடுங்க. இங்கே விளையாடும் போது எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, மறுபடியும் வந்து எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் ஒரு சத்தான மாவு தானே.
3: உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ரெண்டு டிஷ் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
2: நீங்கள் கேட்டவையில இருந்து பிள்ளைனிலாம் இரண்டு பிள்ளைனிலாம் அந்த சாங்.
3: நன்றி அக்கா.
1: பழைய சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா வடகம் போட்டு கேள்விப்பட்டிருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் அதை கொஞ்சம் தயிரோட தாளிச்சு கொஞ்சம் அந்த ஒரு புது சாதம் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படி நிறைய பேர் சாப்பிட்ருப்போம். ஆனால் அதுலேருந்து வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரியா அக்காவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு கேட்குறதுக்கு நல்லா புது டிஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ அக்காவுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஒரு சாப்பாடு செய்கிறோம் அப்படின்னா அது நல்ல விதத்தில் தான் வரணும்னு கிடையாது. சிலருக்கு சொதப்பவும் செய்யலாம். அப்படி எனக்கு வந்ததான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் ப்ளஸ் முட்டை அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதாவது சிக்கன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய வேலை தான் என்னையை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ நேரம் வேகும் அப்படின்ற மாதிரி நம்ம போய் போய் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ எப்பயும் போல் சிக்கன் நம்ம வந்து கிரேவிலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கறி மசாலா அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுட்டு மசாலா போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி தான் வைப்போம். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா சிக்கன் இருக்குது ப்ளஸ் முட்டை இருக்குது, இதை ஏன் நம்ம தனித்தனியாக சாப்பிட்ணும், ஒன்றா போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, ஏன்னா ரெண்டுமே ஒரே இதில் தான் வந்திருக்குது அப்படின்ற போது ஏன் தேவையில்லாமல் இவங்களை பிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறமா முட்டையை உடைச்சு உள்ளக்க நார்மலாக நம்ம பெரட்டுவோம்ல அந்த மாதிரி பெரட்டி விட்டால் கடைசியில் அது வந்து ஒரு மோசமான சொதப்பல் டிஷ்ஷாக தான் வந்தது. அன்னைக்குன்னு அந்த சிக்கனை நார்மலாக சாப்பிட்ருந்தா கூட எல்லாருமே சாப்பிட்ருக்கலாம், ஆனால் அன்னைக்குன்னு யாருமே சாப்பிடல. அதுதான் ஒரு பெரிய கொடுமையாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறேன்னா தாராளமாக செஞ்சு பார்க்கலாம், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வகையில் நல்லதாக கூட வரலாம் இல்லையா. ஸோ அடுத்ததான் வந்து இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:22. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். இப்ப நான் ஒரு புட்டை பத்தி சொல்ல போறேன். புட்டு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன கேப்ப புட்டா இருக்குமோ அரிசி மாவு புட்டா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். புட்டு அப்படின்னு சொன்னாலே நம்ம மீன்ல செய்யற ஒரு புட்டை பத்தி தான் பேச போறோம். மீன்ல புட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம், சுறா புட்டா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதான் இல்ல, இப்ப நேர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பன்னா மீன் புட்டை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் உங்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்துக்கிறேன். புட்டு பன்னா மீனில் நம்ம புட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பன்னா மீனை வந்து நம்ம அவிச்ச எல்லா மீன்லேயுமே புட்டு வந்து பண்ணலாம். ஆனால் பன்னா மீனை வந்து பெருசால் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஒரு 50% மக்களுக்கு வந்து பன்னா மீனை வந்து மோஸ்ட்லி பிடிக்காது, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப பேருக்கு பன்னா மீனை பிடிக்கும். பன்னா மீனை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி பன்னா மீனையும் பிடிக்கும். தண்ணி பண்ணா மீனில் பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தண்ணி பண்ணா மீனோட பன்னா மீனை கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த பன்னா மீனில் வந்து புட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மீனை வந்து மஞ்சப்பொடி உப்பு எல்லாத்தையும் போட்டு எப்பயும் போல தான் அவிச்சு தனியாக முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுவுழுந்து போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டு வத்தல் சின்ன வெங்காயம் நல்லா ரொம்ப நறுக்கி போட்டுட்டு வதக்குங்க. வதக்கிட்டு முருங்கைக்கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரையை கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணிலாம் வச்சுட்டு கழுவி வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட இந்த முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா போட்டு சாட்டை பண்ணிகிட்டே இருங்க. சாட்டை பண்ணி உப்பு போட மறந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கோம். இருந்தாலுமே அந்த மீன் வந்து நம்ம இப்போ வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம், கீரையெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பத்தாதில்ல. அதனால கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இந்த மீனை உரிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சப்பொடி போட மறந்துடக்கூடாது, ஏன்னா மஞ்சப்பொடி வந்து ஒரு கிருமி நாசினி. நம்ம மீனை வந்து மேபி ஒழுங்காகவே கழுவலை அப்படின்னா கூட அந்த மஞ்சப்பொடி போடும்போது அந்த வெடுக்கு வடையை வந்து எடுத்துரும். அதுக்காக மொத்தமாக போட்டு அப்படியே வதக்குங்க. ரொம்ப வரட்டி எடுத்துடக்கூடாது, பொடி மாதிரி ஆயிரும். புட்டுனா புட்டு தான், நம்ம அரிசி மாவு புட்டோ கேப்ப புட்டோ செய்யும்போது அங்கங்கே உருண்டை உருண்டையாக கிடக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த மீனும் அங்கங்கே உருண்டை உருண்டையாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஓரளவு வதக்கிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் பூவை திருவி வச்சுருங்க. அந்த தேங்காய் பூவை திருவி மேலே தூவி விட்டு லைட்டாக அதை தேங்காய் பூவை போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடக்கூடாது. ஓரளவு வதக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னொருத்தவங்க சில பேர் வேறு மாதிரியும் செய்வாங்க. அந்த மீன் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணும்போதே மீனோடையே கொஞ்சம் தேங்காய் சீரகம் பச்சைக்காய் சில பேர் வெள்ளைப்பூடும் போட்டு ஒரு அடி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு மிக்சியில் வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு அந்த மீனோட பரட்டி வச்சுட்டு அதையும் போட்டு அந்த மீனோடையே பரட்டி வச்சுருக்கிறத போட்டு மொத்தமாக வரட்டி எடுத்து சாப்பிட்டா இதே ஸ்டைலு தான் வடைக்கும். இந்த புட்டுங்கிறது இப்படி தான் பண்ணி சாப்பிடணும். இப்படி தான் ஒரு நாள் பன்னா புட்டை நானுமே செஞ்சு சாப்பிட்டேன். உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. பன்னா மீனை பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் நம்ம நிவாசினியும் தொடருவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் கேட்கலாம்.
6: கண்டிப்பாக நம்ம அமளி அக்கா வந்து சூப்பராக வந்து ஒரு டிஷ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த பன்னா மீன் புட்டு நானுமே சாப்பிட்டதில்லை. ஸோ அக்கா வந்து நமக்காக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கச்சி மடத்துலேருந்து ஒரு நேயர் ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த பன்னா மீன் புட்டுனா ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ இதுக்கான ரெசிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்காவுமே கடகடன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ஒரு நேயர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்துக்கிறாங்க. யார் என்ன சொல்கிறா இல்லை என்ன டிஷ் அவங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு சொதப்பிருக்காங்களா இல்லை நல்லா வந்திருக்கா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம், நான் சித்தார் ஹோட்டலேருந்து ரிஜாசா கோலி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பரான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. நானும் ஒரு வெரிஃபை செஞ்சுருக்கேன். வீட்டில் எல்லோரும் வெளியில் போயிட்டேன். அப்ப பாப்பா சாப்பிட ஒண்ணும் இல்ல, கஞ்சி மட்டும்தான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணுமே இல்ல. அப்படி யோசனை பண்ணிட்டு சரி இப்படி செஞ்சு பண்ணிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பொடிசா வெட்டிக்கிட்டு எண்ணெயை ஊற்றி கடாயில் கடலுண்ணு பருப்பை போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா சோறை நல்லா புழிஞ்சு அந்த கஞ்சியை நல்லா புழிஞ்சு அதை போட்டு ஒரு பிளட்டு பரட்டி உப்புமா மாதிரி சாப்பிட்டேன். செமையாக இருந்துச்சு. அவ்வளோ கொஞ்சம் வச்சுருந்தேன் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன வித்தியாசமாக நல்லா இருக்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சிக்கனில் ஒரு வித்தியாசமாக ஏதாவது செய்வோம் அப்படின்னு சிக்கனை என்ன செஞ்சேன், அழகாக நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிக்கிட்டு அதோடைய கவுச்சியெல்லாம் போகிற மாதிரி எடுத்துக்கிட்டு வெறும் இசி மட்டும் சின்ன சின்னதாக 65 அளவுக்கு கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல என்ன செஞ்சேன், கண்டுகுண்டம் பருப்பு பூண்டு இதில் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு அப்படியே அவுச்ச கொண்டக்கலை இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டு இந்த கறியவும் போட்டு பிரட்டிக்கிட்டு அப்புறம் இந்த அரிசியை வறுத்து அரிசி உளுந்து பருப்பு மூணையும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஒவ்வொரு ஸ்பூனும் எடுத்து நல்லா வறுத்து அதை அம்மியில் அரைச்சி அதையும் தூவி விட்டு ஒரு வெரிசிப் செஞ்சேன். செமையாக இருந்துச்சு, வீட்டில் நல்லா சாப்பிட்டாங்க, அதுக்கு ரசம் வச்சு அருமையாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு அருமையான பாடல், அன்பே அன்பே கொள்ளாது, அந்த மாதிரி அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
6: நம்ம சித்தார்கோட்டையிலேருந்து ரிஜாசா பழவியண்ணா தான் செய்யாத டிஷ்ஷே கிடையாது போல் நிறையா நேரங்களில் செஞ்சு அண்ணனுக்கு சூப்பராகவுமே அமைஞ்சிருக்குது. அதுலேயும் கண்டிப்பாக இது நிறையா பேர் வீட்டில் செஞ்சுருப்போம். இந்த கஞ்சிலாம் மீந்து போயிடுச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் தாளித்து தாளிப்போடு வந்து சாப்பிடும்போது நமக்கே நம்மளை அறியாமலே பரவாயில்லையே இந்த ஒரு டிஷ் நம்மளாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி தான் அண்ணனுமே ஒரு டிஷ் செஞ்சுருக்காங்க, அதுவுமே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ரிஜாசா பழவியண்ணா நீங்கள் இன்னுமே நிறைய டிஷ் வந்து செஞ்சு உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்து சூப்பராக அசத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு நீங்க கேட்ட பாடலே அடுத்து வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:36 ஒரு நேயர்மே நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் இல்ல அவங்களுடைய அந்த என்ன டிஷ் வந்து சொதப்பலா வந்துச்சா இல்ல நல்லா வந்துச்சா அப்படின்ற அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேன்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
5: இப்ப நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ட்ரை பண்ணி, அது வந்து ஒரு புது டிஷ்ஷா, இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு டிஷ்ஷா, புதுசா ட்ரை பண்ணி அது வந்து நல்லா வந்திருக்கா இல்ல சொதப்பிருக்கா இல்ல செஞ்சிருக்கீங்களா?
6: புதுசா எதுவும் ட்ரை பண்ணதில்ல. ஏற்கனவே செய்ய வேண்டிய ஐட்டமே நிறைய இருக்கு, அதையே செஞ்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா புதுசா நானும் சொதப்பெல்லாம் ஏதாச்சும் வரும், சரி பண்ணலாம்னு பாக்குறேன், ஆனா வரமாட்டேங்குது எனக்கு அது மாதிரி.
5: ஓகேக்கா. இல்ல யாராவது இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் பார்த்து சமைப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி எல்லாம் சமைச்சது உண்டா?
6: இல்லப்பா, யூடியூப் எல்லாம் பார்த்து சமைக்கிறது இல்ல. ஆரம்பத்துல அதாவது நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா செஞ்சத கூட நான் பார்த்து செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நானாதான் செய்வேன்.
5: சோ நீங்களா செய்யும் போது ஆரம்பத்திலே அது வந்து நல்லா வந்திருக்கா இல்ல ஏதாவது ஒரு டிஷ் வந்து ரொம்ப மோசமா வந்திருக்குதா?
6: இல்லப்பா, இது வரைக்கும் யாரும் என் சமையல் நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது.
5: ஓகே.
6: பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் சமையல் போட்டியில. ஆமாப்பா, அதனால இது வரைக்கும் சொந்தக்காரங்களாகட்டும், அதாவது இப்போ

0: அனுபவம் நிறைய இருக்கு, வயசாயிடுச்சு நல்லா வருதுன்னு சொல்லலாம். ஆனா கல்யாணம் புதுசுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவா தெரியாது இல்லையா அந்த வயசுல நமக்கு. அப்பயே பாத்தீங்கன்னா கூட நான் வந்த புதுசுல நான் செய்யறது வந்து எங்க மாமனாருடைய அம்மா இருந்தாங்க, அவங்க வந்துட்டு எங்க மாமியார் செய்யறது, அதாவது அவங்க பொண்ணுங்க வீட்டெல்லாம் அவங்க எங்க மாமியார் செய்யறது நல்லா இல்லைன்னு நான் செய்யறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயும் சொல்லி வைப்பாங்க. அப்புறம் எங்க சொந்தக்காரங்க யாரு வந்தாலுமே அப்ப எல்லாம் கல்யாணம் அந்த புதுசுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சமைக்க தெரியுதா, நல்லா சமைப்பாங்களா, இப்படி நல்லா நோட்டம் பண்ண பாப்பாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாம். அப்படி பாக்கக்குள்ள வந்து சொந்தக்காரங்க வரக்குள்ள நான் சமையல் பண்ணாக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க, இது நீ தானே செஞ்ச, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. எங்க மாமியாருக்கும் எங்க மாமியார்கிட்டயும் என்ன பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி செய்யறது நல்லா செய்யற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுவாங்க. அந்த மாதிரிதான் என்னுடைய சமையல். நான் சொதப்பணும்னு நினைப்பேன், ஆனா எதுவும் சொதப்பல வரமாட்டேங்குது எனக்கு.
1: சொதப்பணும்னு நினைப்பீங்களா? இது எனக்கு புதுசா இருக்குது இது வரைக்கும்.
0: ஏதாவது அப்படி இல்லப்பா, ஏதாவது சொதப்பலாச்சுனாக்க புதுசா அதுல இருந்து ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஒரு எண்ணத்துல பாப்பேன். ஆனா எப்படி செஞ்சாலும் அது நல்லா வந்துருது.
1: ஓகேக்கா, இப்ப நீங்க சமையல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, சோ அப்ப வந்து என்ன ஒரு டிஷ் செஞ்சு அத வந்து அசத்துனீங்க?
0: அது வந்து அப்ப எப்பனாக்க 1999 or 2000 அப்ப வந்து நவராத்திரியில வந்து போட்டிங் எல்லாம் வைப்பாங்க இல்லையா கோயில்ல, எங்க கன்னியாபரமேஸ்வர் கோயில்ல டெய்லி ஒவ்வொரு போட்டி வச்சாங்க. அப்ப வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டி, அதுல சமையல் போட்டி ஒரு நாள். அதுல வந்து அப்ப நான் பேப்பர்ல ஒரு இது பறவை கூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் பார்த்தேன், அதை நான் செஞ்சு கொண்டு போனேன்.
1: அது என்னதுக்கா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஞாபகம் இருக்குதா?
0: ஞாபகம் இருக்கு, ஆனா கொஞ்சம் பெருசா போகும்னு வச்சுக்கோங்க. அது உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அது வந்து அந்த சேமியா இருக்கு இல்லையா, அத வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோ உருண்டை பிடிச்சிட்டு மசாலானா அதுல நிறைய ஐட்டம் போட வேண்டியது இருக்கு, அது மேல இந்த இது மைதா மாவு பேஸ்ட் டிப் பண்ணி எடுத்து அந்த இது என்னது சேமியா அத நல்லா புரட்டி எடுத்து அதை ஃப்ரை பண்ணி எண்ணெயில ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டு மத்தியில உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு அதுல வச்சு அந்த பறவை கூடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு.
1: சோ இதுக்காக பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: ஆமா நன்றிப்பா. அது 7 நாள் அந்த நவராத்திரி நடந்த அத்தனை நாளும் அத்தனை பிரைஸும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு மட்டுமே அந்த வருஷம்.
1: கண்டிப்பாக்கா வாழ்த்துக்கள் சொல்லியாகணும். உங்களுடைய சமையல் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு, இது வரைக்கும் சொதப்புனதே இல்ல அப்படின்னு வேற சொல்லிருக்கீங்க. கண்டிப்பாக்கா வாழ்த்துக்கள் சொல்லியாகணும். உங்களுடைய சமையல் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு, இது வரைக்கும் சொதப்புனதே இல்ல அப்படின்னு வேற சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடலுக்கா வேணும்?
0: எனக்கு வந்து வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து பார்த்த முதல் நாளே அந்த பாட்டு வேணும்ப்பா.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றிப்பா.
1: அரூர்ல இருந்து நம்ம வசந்தி ரங்கநாதன் அக்கா தான். இதுவரை நம்ம வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், நான் எப்படியாவது சமையல்ல வந்து கரெக்டா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இருப்போம். ஆனா அக்கா வந்து நான் சொதப்பணும்னு பாத்திருக்கேன், ஆனா சொதப்ப முடியல அந்த அளவுக்கு என்னுடைய சமையல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு தனியான வாழ்த்துக்கள் சொல்லிதான் ஆகணும். சமையல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அடுத்ததா வந்து வேதாலயில இருந்து அன்னபூரணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முட்டையை வச்சு ஆம்லெட் போடும்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு பண்ணா நல்லா இருக்கும், ஆனா இந்த முருங்கை பூவையும் போட்டு ஆம்லெட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சா அவங்களுக்கு. ஸோ அதனால ஆம்லெட் போடும்போது முருங்கை பூ இருக்கு இல்லையா, அதை வச்சு ஆம்லெட் போட்டிருந்துருக்காங்க, சூப்பரா இருந்துச்சா. அதே சமயத்துல இது உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு போய் நானும் அந்த முட்டையில அந்த முருங்கை பூவை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத செஞ்சு பார்க்க போறேன். அவங்களுக்காக அடுத்ததாவே அன்னபூரணி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐபன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐபன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நாமளும் பல பேர் வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணுற நிறைய டிஷ்களை வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கோம். நம்ம நேயர்களும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அந்த ஒரு வரிசையில் நம்ம அமளியக்காவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அதுவும் சூப்பராக வேற வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கூட இப்போ பகிர்ந்துக்கிறாங்க.
4: பொதுவாகவே அந்த நாளையில் சமையல் நாளே கருப்பரிசி தான் ரொம்ப ஃபேமஸ். அது போக ரொம்ப நேரம் வேகும், அடுப்பு தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வாக இருந்தால் 10 நாளையில் முடிஞ்சிடும். ஏன்னா அரிசியும் பெருசு, வேகிற நேரமும் பெருசு, வேகிற நேரமும் அதிகம். யாரும் பெருசாக இதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் போட்டுகளுக்கும் நம்ம விசைப்படகுகளுக்கும் முதல்ல இந்த கருப்பு அரிசி தான் ஆக்குவாங்க. புதுசாக சாப்பிட நினைக்கிறவங்க ஒரு வாயில் வச்சதுமே செம்பு தண்ணி தான் தேடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அரிசி பெருசாக இருக்கும், அடைக்கவும் செய்யும். அதுவும் கஞ்சினாவே கருப்பரிசி கஞ்சி தான். ஏன்னா கஞ்சிக்கு அந்த அரிசி சோறு கமகமன்னு இருக்கும். அந்த கஞ்சி தண்ணியை சொல்லவே வேண்டியதில்லை. இந்த வெயில் நேரத்துக்கு களைப்புக்கு அந்த நீரா தண்ணியை குடித்தா பசியும் இருக்காது, களைப்பும் தெரியாது. அப்புறம் இந்த அரிசி சோறு நம்ம வெள்ளரிசி சோறு மாதிரி சீக்கிரமாக நொந்து போகாது. அதுதான் இதில் ஹைலைட்டே. வெள்ளரிசி சோறு சீக்கிரமாக வெந்துடும், அதே மாதிரி சீக்கிரமாக நொந்தும் போயிடும். கருப்பரிசி விளைச்சல் நாளை விட வெள்ளரிசி விளைச்சல் நாள் கம்மி தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். அதுக்கப்புறம் இப்போ எங்கே பார்த்தாலும் வெள்ளரிசி தான். முத முதலாக சோறாக்கணும், ஏதோ உப்பு போடாமல் சமைச்சாச்சு, ஆனால் அதுக்கு ஊற்றணுமே, தொடுகறி வேணுமே, என்ன செய்கிறது? அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. தக்காளி கூட்டினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் வைக்க தெரியாது. ஆனால் வச்சுதானே ஆகணும், எப்பனாலும் சமைச்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அடுப்பில் சட்டியை வச்சேன். கடுகு உளுந்து கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி, தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நல்லா கொதிக்க விட்டேன். ஃபைனலாக 2 முட்டையை உடச்சி ஊற்றி போட்டு அதையும் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்தது. டேஸ்ட்டை பார்த்தா ஆஹா அமோக, எப்படிடா அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதை அப்படியே அந்த வெள்ளரிசி சோத்தில் பிணைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா, நம்மளால இவ்வளவு டேஸ்ட்டாக சமைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு தான் எனக்கே தெரியும், அதுக்கு அடிக்ட் நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸும் என் ஃபேமிலியும் கூட அப்படின்னு. ஏன்னா தொடக்கத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி கூட்டுக்கு கூட்டாக ஆச்சு, நான் செஞ்ச இந்த டிஷ்லேருந்து கூட்டுக்கு கூட்டாகவும் ஆச்சு, குழம்புக்கு குழம்பாகவும் ஆச்சு. ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம்ல, முட்டையை எந்த ஒரு காய்கறி கூட்டிலையும் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டையே கூட கொஞ்சம் ஏற்றி விட்றது தான் நம்ம முட்டையோட வேலையே. ஆனால் நம்ம தங்கை நிவாசினி சொன்ன மாதிரி கறியில் வந்து சிக்கனில் வந்து நம்ம முட்டையை போட்டோடனே தாய் முள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாய் வயிறு வேற இல்லையா, அப்படி போட்டு சொதப்பக்கூடாது. நான்வெஜ்ஜோட முட்டையை போட்டால் என்றைக்குமே வெஜ் அந்த கூட்டு வந்து ரொம்பவுமே என்றைக்குமே ஹைலைட்டு தான். கடல் ஐட்டம் எதை கொடுத்தாலும் பிரியாணி ரெடி. எல்லா வகை மீன்களை கொடுத்தாலும் பிரியாணி செஞ்சுருவேன். முதல்ல கரண்டி எடுக்கவே பயந்தேன், இப்போது இறால், சிங்கி, கூனி, கனவா எந்த மீனாக இருந்தாலும் ரெடி. எந்த விஷயத்தையும் விரும்பி கற்றுக்கிட்டால் எதுவுமே ஈஸி தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தங்கை நிவாசினி வருவாங்க.
3: கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பி கற்றுக்கிட்டா ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஏன் டிஷையுமே அக்கா வந்து ஒரு கலாய் கலாச்சி விட்டுட்டாங்க. சரி, இந்த ஒரு தருணத்துலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தான் நம்ம வந்து பலவிதமான சொதப்பல்களை வந்து சந்தித்தாலும் கடைசியில் இந்த பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பழக பழக எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய கைகளுக்கும் சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி புது டிஷ் செஞ்சு பார்க்குறது அப்படின்றது அதில் ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டே இருக்கும் நிறையா பேருக்கு. அது பரவாயில்ல, சொதப்புனாலும் நம்ம ஒரு வந்து பேர் வச்சுக்கலாம். இப்போ அக்கா வச்சாங்க இல்லையா, அவங்களுடைய குழம்புக்கு ஒரு பேர். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய வந்து சொதப்பல்கள் வரதான் செய்யும். அதை கடந்து போயிட்டோம், அதை வந்து கடந்து கடந்து போறது மட்டும் இல்லாம அதை கவனிச்சு கொஞ்சம் சூதானமா போயிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில சூப்பரா நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் வாயிலாவும் சரி, என் வாயிலாவும் சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய அமலியக்கா மூலமாவும் சரி, நிறைய பேர் நிறைய டிஷ்ஷை வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு பயனுள்ள வகையில அமைஞ்சிருக்கலாம். ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு இது மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நம்ம தீவு பகுதியில மட்டும் இல்லங்க, நம்ம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வரன் பாக்குறதா இருக்கட்டும், இந்த சொந்தத்துக்குள்ளே பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பந்தான் சொந்த விட்டு போகாது அப்படிங்கறதுக்காக சொந்தத்துக்குள்ளே பாப்பாங்க. அதுலயுமே இன்னும் ஒரு சில பேரை பாத்தீங்கன்னா இந்த வெளியூர்ல இருந்து மாப்பிள்ள பாக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா வெளியூர் பெண்களை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்குமே ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட பெண்ணையோ இல்லைன்னா தன்னோட மகனையோ பிரிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லா பெண்களும் இதை பண்றாங்களா இல்ல எல்லா ஆண்களும் இதை கட்டாயமா கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு சில பெண்கள் போறாங்க, ஒரு சில ஆண்கள் வந்து தங்களோட மகள்களையோ இல்ல மகன்களையோ கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க அங்க வாழ்ந்த சூழ்நிலை அவங்க வளர்ந்த இடத்துக்கும் நம்ம தீவு பகுதிகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். ஒருவேளை அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துக்காம இருக்கலாம், அதனால அவங்க போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்க செய்யற வேலை நிமித்தம் அவங்க வந்து நம்ம தீவு பகுதியில இல்லாம அவங்க அவங்க ஊர் சைடு போற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா நிறைய பெண்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியூர்கள் வந்து திருமணம் செஞ்சுட்டு வந்து நம்ம ஊர்ல வாழ்றதுக்காக வந்த பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் இங்கதான் நல்ல புரிதலோடு தங்களோட குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியிலையும் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நம்ம நெய்தல் நிலத்திலிருந்து ஒரு பெண், அதுவும் கிட்டத்தட்ட 25 வருஷமா நம்மளோட பகுதிகளை வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியூரை சார்ந்த ஒரு பெண். சோ அவங்க யாரு, அவங்களோட இந்த ஊருக்கு அவங்க வர காரணம் என்ன, சோ எத்தனை வருஷமா நம்ம ஊர்ல அவங்க இருக்காங்க அப்படி

0: தான் இருக்கிறேன்.
1: ஏன் உங்களுக்கு வந்து நீங்க சொந்த ஊரு கேரளால, ஏன் நீங்க அங்க போகணும்னு நினைக்கல?
0: எங்க வீட்டுக்காரவங்களுக்கு அது பிடிக்காது, கேரளானாலே மலையாளனால அவருக்கு பிடிக்காது. அதனால அவருக்கு இங்க இருக்கிறதா முடிஞ்சது. அவர் இறக்குமா சொன்னார், என் பிள்ளைல எல்லாம் கூட்டிட்டு போயிடக்கூடாது, நீ இங்கே தான் வச்சுக்கறோன்னு சொன்னார். அதனால அவருக்கு அவனே நான் இங்கே இருந்துட்டேன்.
1: சூப்பர்க்கா. அதாவது கணவர் இருக்கும்போது கூட அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க இல்லாத அப்புறமும் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்ம தீவு பகுதி விட்டு போகாம இங்கே இருந்துட்டு இருக்கீங்க. சரிங்கக்கா, சொல்லுங்க உங்களோட ஒரு நாள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அதாவது ஒரு நாள்ல நீங்க என்னென்னலாம் செய்வீங்க? அதாவது காலையில எழுந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க என்னெல்லாம் செய்வீங்க?
0: இப்போ காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு வீட்டில் வேலைக்கு போவேன், டீச்சர் வீட்டில். அவளுக்கு காலைல சமைச்சு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு 9 மணிக்கு வந்துடுவேன். இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு 6 மாதமாக வேலை பார்க்குறேன். அந்த வேலை வந்து கிளீனிங் வேலை. அந்த கிளீனிங் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு 12 மணி போயிட்டு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு திரும்ப சாயங்காலம் டீச்சர் வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி தான் ஒரு நாள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. பேரன் பேத்திகளோடு இருப்பேன்.
1: அக்கா, இப்போ நீங்கள் இப்படி வேலை பார்க்குறீங்கல்ல, இதுக்கான வருமானம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா?
0: இப்போ போதுமானதாக தான் இருக்குது. என் மகன் வளர்ந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்து அவன் கல்யாணம் முடிச்சு நம்மளோட இருக்கிறதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டம் கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் வேலைக்கு போகிற முன்னாடி அவனை வளர்த்து இருக்கணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
1: இப்போ உங்களுக்கு வந்து திருமணமாகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்துலேயுமே 5 வருஷத்துலேயே உங்கள் கணவர் வந்து நீங்கள் கணவரை இழந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பையன் வேலைக்கு போகிறது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு 15 வருஷம் இடைப்பட்ட அந்த வருஷங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட சவால்கள்லாம் என்ன?
0: நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க இறந்தப்போ ஒரு 6 மாதத்தில் வேலைக்கு போயிட்டேன். ஒரு பால்வாடியில் தான் வேலைக்கு போனேன். 500 ரூபா தான் சம்பளம். அவங்க மத்தியானம் கொடுக்குற சாப்பாடு அந்த பிள்ளையை சாப்பிட்டுட்டு மிச்ச சாப்பாடை தான் என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து நான் சாப்பாடாக கொடுப்பேன். நைட் சாப்பாடு காலைல பிள்ளையை ஸ்கூலுக்கு போய் நான் கொஞ்சோன்னு கூப்பரிசையை போட்டு ஆக்கி சாப்பாடு கொடுத்து நான் அப்போ சாப்பாடு விஷயத்துலேயும் உணவுலேயும் ட்ரெஸ்ஸிங்கிலையும் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் இருந்து ஒரு குச்சி வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வறுமையாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. என்னோடய ஆசை நல்ல சாப்பாடு கொடுக்க முடியாது, நான் சாப்பிட முடியாது, எனக்கு தூக்கம் இல்லை. இன்றைக்கி தூங்கினையோ நாளைக்கு வெள்ளை நினச்சி ஓடிடணுமே வேலைக்கு. இப்படியே தான் என்னோடய வாழ்க்கை ரொம்ப வேதனையாக ஓடிடுச்சு.
1: அதாவது நிறைய கைம்பெண்களோட வாழ்க்கை முறை வந்து இப்போல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போகணும். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியும். ஆனால் வந்து டயனாக்கா, நீங்கள் வந்து தனியாளாக இருந்து இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தை சிறப்பாக கொண்டு வந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த வேலையை செய்யும்போது உங்களோட கஷ்டம் எல்லாமே குறையணும். உங்க பையனும் நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, சோ அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கணும். சோ தொடர்ந்து டயனாக்கிட்ட பேசலாம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நேதல் பண்ண நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. அப்புறம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினர் டயனக்கா இருக்காங்க. வாங்க டயனக்கா கிட்ட நம்ம பேசிடலாம். அக்கா, திருமணத்துக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அதாவது இப்ப சொல்ல போனா, திருமணத்துக்கு முன்னாடி எல்லாருமே சின்ன பிள்ளையா இருப்போம், ரொம்ப ஹாப்பியா இருப்போம், ஜாலியா இருப்போம். திருமணத்துக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில அதே ஹாப்பினஸ் கிடைக்குமா இல்லையான்னு கேட்டா அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். உங்களோட வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு?
3: நான் வந்து கேரளாவில் தானே இருந்தேன், கொல்லத்தில். அப்போ ஃப்ரெண்ட்ஸுகளோட சினிமாலாம் போவோம், பேக்கரிக்கு போய் சாப்பிடுவோம், பீச்சுக்கு போவோம். நாங்களாம் எல்லோரும் ஃப்ரெண்டாக தான் போக முடியும், அம்மா அப்பா யாருமே வரமாட்டாங்க. நாங்களாம் ஃப்ரீயாக அப்படியே திரிவோம், கோயில்களில் விளையாடுறதுக்காக நாடகங்கள் ஓடும், அதெல்லாம் பார்க்க நல்லா ஜாலியாக இருக்கும், சூப்பராக போகும். அப்போ அங்கே வந்து இந்த பெரிய பிள்ளைய, வயசுக்கு வந்த பிள்ளையெல்லாம் தனியாக விடு அப்படியெல்லாம் கிடையாது. யார் கூட வேணாலும் எங்கேனாலும் போய் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம், யார் கட்டுப்பாடெல்லாம் இருக்காது, ஃப்ரீயாக தெரியலாம். எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, எந்த ஒரு கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருந்துச்சு 18 வயசு வரைக்கும். திருமணத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடுச்சு, அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பா எதை கேட்டாலும் வாங்கி தருவா கொள்வாக, எந்த இதுவுமே இல்லை, நம்ம எல்லாம் கிடச்சிருச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கணவன் வந்து ஒரு குடிக்கிறவர் ஆகிட்டார், எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க, குடிச்சிக்கிட்டே கிடப்பாங்க. நம்ம நம்மளோட ஆசைகளும் சந்தோஷங்களும் எல்லாமே உடஞ்சி போச்சு. நம்ம வந்து முத வாழ்ந்ததுக்கு அப்படியே திருப்பி ஒரு வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. இருக்கிறதால அவங்ககிட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது எல்லா விஷயத்துலேயும் சரி. ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், ஒரு சாப்பாடாக இருந்தாலும், ஆசைக்கு எங்கேயாவது கூட்டு போச்சோன்னா அது கூட்டு போக மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திருமணம் வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு.
2: சரி அக்கா, இவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குல்ல, அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போகணும்னு யோசிச்சுருக்கீங்களா?
3: இல்லை, யோசித்தது இல்லை. நம்மளை தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, இனிமேல் நம்ம எங்கே போவோம்? திருப்பி வாழ்க்கை இதாக போயிடுச்சு இல்லை, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானு இப்படியே போயிடுச்சு, மனசு அப்படியே மாறிடுச்சு.
2: சரிக்கா. அக்கா, இப்போ வந்து கேரளா எடுத்துக்கிட்டோன்னா நல்ல குளுகுளுன்னு இருக்கும், அந்த இடங்கள்லாம் நல்லா சில்லுன்னு இருக்கும், கிளைமேட்டும் நல்லாவே இருக்கும். எப்போவுமே நாங்கள் சில்லுந்தான் இருக்கும், இந்த வெயில் அதிகம் தெரியாது. ஆனால் நம்ம தீவு பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெயில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இடத்துக்கு என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குது?
3: அங்கே இருந்தால் தூசி இருக்காது அதிகமாக, நம்ம கை காலெல்லாம் தூசி ஆகாது, எப்போவுமே நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் கையில். ஆனால் இங்கேனா கொஞ்ச நேரத்தில் கருப்பாயிருவோம் நம்ம. அங்கே இருக்கப்போ நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, வெக்க தெரியாது. சாப்பாடு விஷயங்கள்லாம் எல்லாம் அங்கே உள்ள சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும், முக்காவசி அங்கே உள்ள சாப்பாடு தான் இங்கேயே நான் சமைச்சு சாப்பிட விரும்புவோம். ஆனால் என் பிள்ளைய விரும்ப சாப்பாடு அது சாப்பிட அதுகளுக்கு பிடிக்கவே செய்யாது. நான் மட்டும் தனியாக சாப்பிட்டா மட்டும் அங்கே உள்ள சாப்பாடு மட்டும்தான் நான் சமைச்சு சாப்பிடுவேன். இங்கே உள்ள சாப்பாடோட எனக்கு அங்கே உள்ள சாப்பாடு தான் பிடிக்கும். ட்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங் தான் பிடிக்கும். இங்கே வந்து சிலையே சிலையே கட்டிக்கிட்டே இருக்கு. நாங்கள் அப்படி இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம போட்டுக்கலாம், யாரும் நம்மளை கேட்க மாட்டோம். இத்தனை வயசாகிடுச்சே, இதாகிடுச்சே, மேக்கப் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது கேட்க மாட்டோம். இங்கே தான் எதுவும் பண்ண முடியாது, அது ஒரு வருத்தம் இருக்குது.
2: சரி, இவ்வளோ வித்தியாசம் இருக்குல்லக்கா, அப்போ ஏன் நீங்கள் வந்து வேண்டாம்ப்பா நம்மளுக்கு இந்த ஊர் வேண்டாம், இந்த தீவு பகுதியே வேண்டாம், நம்ம கேரளாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு யோசிச்சது இல்லையா?
3: நான் யோசிச்சதில்ல, ஏன்னா கல்யாணம் முடிச்சு எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க 5 வருஷத்தில். அப்போ அவர் வந்து அவருக்கு வந்து இந்த கேரளாவுனே பிடிக்காது. காவ கிடக்கும்போது சொன்னார், என் பிள்ளைகளை மட்டும் நீ கூட்டிகிட்டு போயிடாத ஊருக்கு, இங்கே தான் வச்சுக்கிறேன்னா இங்கே தான் வச்சுக்கிறேன்னா சொன்னார். சரி, அவங்களுக்காக வேண்டியே நான் இங்கே இருந்துட்டேன்.
2: அதை தவிர்த்து உங்களுக்கு இங்கே பிடிச்ச விஷயம் என்னது? ஏன்னா இப்போ கணவர் சொல்கிறாங்க தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ எதனால நீங்கள் வந்து இந்த, ஏன்னா இப்போ உங்கள் கணவர் இல்லை, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் முன்னாடி உங்களை விட்டு போயிட்டாங்க. நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் ஊருக்கு போயிருந்துருக்கலாம், ஏன் நீங்கள் அங்கே போகல?
3: எனக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது ஒரு காரணம், திரும்ப இங்கே இருக்கவும் எனக்கு இந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது நல்ல மரியாதைக்குரிய மொழியாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே நான் பிறந்து வளர்ந்த படித்த மொழியிலிருந்து இந்த மொழி வித்தியாசமாகவே இருந்துச்சு.

0: போங்க இருங்க அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து சரி நம்ம பிள்ளைகளும் இதையும் கற்றுக்கிட்டு இங்கேயே இருக்கட்டுமே, நம்ம ஏன் போய் அங்கே போகணும் அப்படின்னு நினச்சி நான் இங்கேயே இருந்துட்டேன்.
1: அக்கா பொதுவாக பார்த்தீங்கன்னா அவரவருக்கு அவரோர் மொழியை விட மற்ற மொழிகளை கேட்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருக்கும். அதாவது இப்போ நான் தமிழ் மொழியை பேசுகிறேன், தமிழ் மொழியை சார்ந்திருக்கேன் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு மலையாளி ஒரு வட மாநிலத்தவங்க சேர்ந்த ஹிந்தி பேசுகிறது கேட்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், ஐயோ அவங்க பேசாமல் நம்ம பேச மாட்டோமா, அது கேட்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு தோணும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து மலையாளம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு தமிழ் பேசுகிறது தான் கற்றுட்ருக்குன்னு நினைக்கேன். ஆனால் எங்களுக்கு இப்போ உங்கள் வாயிலேருந்து மலையாளம் பேசுகிறத கேட்கணும் ஆசையாக இருக்குது, எங்களுக்காக ஒரு சில வரிகள் பேச முடியுமா?
0: நான் வரையா, எனக்கு வந்து ரெண்டு கொச்சுங்கள் உண்டு, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும். ஒரு மூணுக்கு கல்யாணம் கழிஞ்சு அவளுக்கு ரெண்டு கொச்சுங்கள் உண்டு, மூணு ஒரு கொச்சுண்டு. நான் வந்து இதில் ஒரு வேலைக்கு போகும், நான் வேலைக்கு சம்பாதிச்சு சாப்பிட்டு சந்தோஷாட்டு இருக்கேன். நான் எந்த கொச்சுங்களுக்கு மலையாளம் இத்தனை நாளாகி நான் அவங்களுக்கு படிப்பிச்சில்லை, எனக்கு மாத்திரம் அறியா. கொச்சுங்களும் அது விரும்பலை, அவர் அப்போ அவர் அப்பச்சனும் இஷ்டம் இல்லாதோண்டு ஞான ஒன்று அது வந்து படிக்க கொடுத்துல.
1: ஓகேக்கா, ஓகே, நல்லா சொன்னீங்க. ஸோ நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் மலையாளம் தெரியும், அதாவது மலையாளம் புரிஞ்சிக்க முடியும், அதனால் தெரிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதே தமிழில் மறுபடியும் சொல்ல முடியுமா?
0: என் பேர் டயனா, எனக்கு ரெண்டு பிள்ளைய இருக்குது, ஒரு ஆணும் ஒரு பொண்ணும், ரெண்டு பேரும் கல்யாணம் கழிஞ்சு எனக்கு மட்டும் தான் மலையாளம் தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா சொல்லக்கூடாதுனால நான் கற்றுக் கொடுக்கலை, இன்னும் நான் பேசினாலும் அதுகளுக்கு புரியாது, சில நேரங்களில் புரியும் சில நேரம் புரியாது.
1: ஓகேக்கா, ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்கக்கா. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், டயனாக்கிட்ட இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது. அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும்போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்ப திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பண்ண நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. அப்புறம் நம்ம கூட சிறப்பு விருந்தினர் டயானா கோமே இருக்காங்க. அக்கா, எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசைகளுக்காக நிறைய பேர் அதை நோக்கி போவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆசைகள் வந்து ஒரு சில காரணங்களால தடைபட்டுரும். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்திருக்கா?
6: எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் படிக்கிற சூழ்நிலை இல்லை, வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியே நான் கேரளாவில் இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையிலே வந்து இந்த கொடி பிடிச்சி போவாங்கள்ல ஜே விழிச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் நான் போயிருக்கேன். எனக்கு பிடிக்கும் அப்படி பிடிச்சிட்டு ஜே ஜே சொல்லிட்டு ஒரு கட்சி பேரை சொல்லிட்டு இப்படி போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைக்கு வச்சு இப்படி பேசி பேசணும், இந்த இது அரசியலை பற்றி பேசணும், அரசியல்வாதிகள் பண்ணுற தப்புகளை பேசணும், ஆளுங்கட்சி பேசுறது எதிர்கட்சி பேசுறது அதெல்லாம் நான் கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, எனக்கு நடக்காமலே போயிடுச்சு.
5: இப்போ ஒருவேளை உங்களுக்கு, நீங்க சொன்னீங்கல்லக்கா உங்களோட ஆசை, அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னு ஒரு கற்பனை பண்ணிப்போமே, அப்படி நிறைவேறிச்சுன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க?
6: நான் வந்து ஏழைகளுக்கெல்லாம் நல்லா செய்யணும், பணக்காரன் பணக்காரனாகவே இருந்துட்டு போட்டோம். நம்ம அதுக்கு கீழே இருக்கிறவருக்கு நல்லா செய்யணும். யார் எந்த உதவின்னு வந்தாலும் நம்ம எந்த பதவியில் இருக்கோமோ அந்த பதவிக்கு தக்கன உதவியில் செய்யணும். மாட்டேன்னு சொல்லவே கூடாது, யாருக்கும் பயப்படாமல் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை.
5: ஓகே அக்கா, ஓகே, நல்லா சொன்னீங்க அக்கா. இப்போ ஒரு சில விஷயங்கள்னால நம்மளோட வாழ்க்கை மாறி இருக்கும் சார். இந்த செயலை நம்ம பண்ணாமலே இருந்திருந்தா ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை மாறி இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்னது?
6: கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்குமோன்னு ஒன்று இருந்துச்சு. கல்யாணம் முன்னே பிந்தி வாழ்க்கை சரியில்லை. அப்போக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா படித்து நல்லபடியாக ஆகி அழகாக பெரிய ஆளாகி இந்த உலகமே நம்மளை ஒரு பாதி ஊராது பார்க்குற மாதிரி ஒரு ஆளாகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு.
5: இனிமே சரி அது முடிஞ்சு போச்சுக்கா, அந்த வாழ்க்கை வந்து நான் படிக்க வேண்டிய வயசு அந்த ஆசைகள் நம்ம கடந்து வந்துட்டோம், இனியாவது இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க?
6: நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு சரியாக வரலை, அப்போ நம்ம ஒரு முடிவெடுத்தோம், திருமணமே பண்ணக்கூடாது, நம்ம பிள்ளையில பார்க்க மாட்டாங்க, நம்ம ஆம்பளைலாம் தப்பாகவே நினச்சிட்டேன், நல்லா வச்சுக்கிற மாட்டாங்க, நம்ம புருஷன் நம்மளோட அப்போ இருந்தனால நமக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சு தனியாக போயிடுச்சு, எல்லாம் நல்லா இருக்குமா நினைக்கி நான் வந்து ஒரு பேசுறது கூட ஆள் இல்லை, நான் தனிமையில் தான் இருக்கிறேன். எனக்கு சில நேரம் என் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போகும்போது நான் ரொம்ப வருத்தப்படுவேன், யாருமே இல்லையே. அப்போ தெரிஞ்சு அப்போ நம்ம கொண்டு தோணை தேடி இருக்கணும், பின்னாடி ஒரு தோணை எல்லாருக்கும் தேவைதான் அப்படின்னு ஒரு இது செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் இப்போ வேணும்னு தோணும்போ செய்ய முடியாதுல்ல.
5: கரெக்ட் தான்க்கா, நீங்கள் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு கரெக்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மறுமணம் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த மறுமணத்தை நம்ம கரெக்டான டைமில் பண்ணுறோமா அப்படிங்கிறது சரி. இப்போ நீங்கள் வந்து உங்களோட கணவர் வந்து குடிச்சிட்டு அடித்து அப்படி இருந்தனால நீங்கள் வந்து வேண்டாம் எல்லா ஆண்களுமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லைக்கா, நிறைய பெண்கள் வந்து அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆண்கள் வந்து ஒரு திருமணம் நம்மளுக்கு வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம தனியாக வாழ்ந்துடலாம், யாரோட துணை இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்படின்னு நினச்சிடறாங்க. ஆனால் என்னன்னா, நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம பசங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவாங்க, அப்ப நம்ம வந்து தனிமையில விடப்பட்டுருவோம். இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா, எப்படின்னா நம்ம போகும்போது, அதாவது இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்ம தனிமையில தானே போவோம், அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு மறுமணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த இடத்தை விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாலுமே அது வரைக்கும் நம்ம கூட பேச்சு துணைக்காவது நம்மளோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற மன கஷ்டங்கள் தான். பண தேவைகள் யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய இந்த காலத்துல வந்து யாருமே யாருக்காகவும் பண உதவிகள் செய்யறதுக்கு முன் வர்றது கிடையாது, ஏன்னா வரவுமே முடியாது, ஏன்னா இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலை வந்து அப்படி இருக்கு. ஸோ ஆனா மனதளவுல வந்து ஒருத்தங்களுக்கு ஆறுதல் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு நல்ல நண்பர்களா இருக்கலாம், இல்லைன்னா நல்ல உறவா இருக்கலாம். ஸோ அந்த மறுமணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த அதுவும் சின்ன வயசுலேயே இளம் கைம்பண்ணாகிற ஒவ்வொரு பெண்களுக்குமே தேவையான ஒன்று தான். ஆனால் அது வந்து அவங்களோட புரிதலில் தான் இருக்குது, அதனால் எல்லாருமே கட்டாயமாக பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அப்படி ஒரு துணை இருந்துச்சு நம்மளோட லைஃப்பில், நம்மளோட கடைசி வாழ்நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு துணை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆரோக்கியமாக நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலான்னு சொல்லலாம். ஸோ நேர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பணக்காட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்மளோட வந்து சிறப்பு விருந்தினரும் டயானாக்கா இருக்காங்க. டயானாக்கா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு சில காலங்கள் கஷ்டகாலங்களா இருக்கும், ஒரு சில காலங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்களா இருக்கும்ல. ஸோ அப்படி அது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருக்கும். அது வந்து குழந்தைங்கன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, வயசானவங்களும் இல்லை, இல்லை இளமை வயசுல இருக்கவங்க யாரா இருந்தாலுமே ஒரு சில நாட்கள் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு சில நாட்கள் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ அதுலயுமே திருமணமான பெண்கள்னு குறிப்பிட்டு சொல்லணும், அந்த திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கையும் திருமணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையுமா நம்ம ரெண்டா வித்தியாசப்படுத்தி கூட பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அந்த நாட்களை எண்ணிடலாம். ஸோ அப்படி டயானாக்கா, உங்களோட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 25 வருஷம் நீங்கள் இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து திருமணம் முடிஞ்சதுலேருந்து உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கணும், நிறைய உங்களுக்குலாம் பொறுப்புகள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதிலே உங்களுடைய பாதி வாழ்க்கையும் போயிருக்கும். ஸோ இந்த 46 வயசுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க?
2: நான் வந்து சின்ன பிள்ளையில கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, 5 வருஷத்தில் அவ இறந்துட்டாங்களாம். அதனால ஆசை பசங்கள் எதுவுமே எல்லாமே என்னோடய எல்லா ஆசைகளும் விருப்பங்களும் எல்லாமே நான் வந்து இழந்துட்டேன். பிள்ளைகளுக்காக வேண்டி வளர்க்கணும் கஷ்டம் வருமே இல்லை. இனிமேல் இல்லை, இனிமே கொஞ்சம் கடன் இருக்குது, அதை அடைச்சிட்டு நான் சம்பாதிக்கிறேன், 10 ரூபா சம்பாதிக்கிறேன் மாதம். அதை வச்சுக்கிட்டு தனியாக நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பிடிச்ச இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுகளோட அப்படியே போய் நல்லா சுற்றி பார்த்து சந்தோஷமாக தூங்கணும். கடன் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும் எனக்கு. அவ்வளோ கோயில்களுக்கு போகணும், நிறைய கோயில்களை பார்க்கணும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆசைகள். அது வச்சு என் வாழ்க்கையை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இனிமையாச்சு சந்தோஷமாக எனக்குன்னு தனியாக பிடிச்சது வாழணும்.
1: அதாவது அக்கா, நம்மளோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதான். ஸோ முடிஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே திரும்ப வராது. ஆனால் இனி உள்ள வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிறத வேணால் நம்ம யோசிச்சு வாழலாம். ஸோ அப்படி நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இனிமே உங்களுக்காண்டி வாழுங்க, சரிங்களா? ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா திருமணம் செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழணும். இதுக்கப்புறமாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டுருங்கக்கா. சரிக்கா, இப்போ உங்களை மாதிரி இருக்காங்களா நிறைய கைம்பெண்கள் இருக்காங்க நம்ம தீவு பகுதிகளில். ஸோ அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: அதாவது வந்து வறுமையாக இருக்கும் வாழ்க்கை, போராடி நம்ம வாழணும், பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எதை பற்றி கவலைப்படக்கூடாது. உலகம் நம்மளே வேறு மாதிரி பார்க்கும், அதெல்லாம் கவலைப்படாமல் தாண்டி நம்ம நல்லா சம்பாதிச்சு நம்ம விருப்பத்து பிரகாரம் வாழணும். நமக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதா இருந்தாலும் அமைச்சுக்கரலாம் விருப்பப்படுத்தா, இல்லைனாலும் நம்ம தனியாக வாழ தைரியம் இருந்து இதுவே போதும்னு சொல்லி நம்ம வாழலாம். அது அவங்களோட விருப்பம். ஆனால் எதை இழந்துடக்கூடாது யாருக்கா வேண்டி. என்னோடய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. யாருக்கா வேண்டி இது இழக்கலை. எனக்கு பிடிக்கிறதுனால நான் திருமணம் பண்ணலை. இனி இப்போ பண்ணணும்னு தோணுச்சா நமக்கு பண்ண முடியாது. உங்களுக்கு அப்படி ஒரு இருக்கணும்னு சொன்னால் அப்போவே பண்ணிடுங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து என்ஜாய் பண்ணி வாழுங்க.
1: ரொம்ப நன்றி அக்கா, உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு உங்களோட வாழ்க்கை முறைகளை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றிம்மா.
1: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று நினைவெல்லாம் நித்யா மற்றும் வெற்றி விழா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று நினைவெல்லாம் நித்யா மற்றும் வெற்றி விழா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று நினைவெல்லாம் நித்யா மற்றும் வெற்றி விழா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே குடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு குடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இந்த உலகத்திலேயே யார் எதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு மூணு கேள்வி கேட்டாங்க. மூணு கேள்வியில முதல் கேள்விக்கு வந்து ஒரு 80 பேர் பதிலளிச்சாங்க, ரெண்டாவது கேள்விக்கு 60 பேர், மூணாவது கேள்விக்கு 98 பேர். முதல் கேள்வி, நீங்க எதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்ன உடனே முதல் ஆப்ஷன் பாம்புக்கு, அடுத்த ஆப்ஷன் பேய்க்கு, மூணாவது வீட்டில் மனைவிக்கு. அது முதல்ல வந்து 80 60, மூணாவது வந்து 98 பேர் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஏன் ரெண்டு பேர் பதில் சொல்லலைன்னா அந்த ரெண்டு பேர் கல்யாணம் ஆகலை. 100 பேரும் சொன்ன ஒரு பதில் எதுன்னா மேடையில் பேசுறதுக்கு. மேடையில் பேசுறதுன்னா ரொம்ப பயமாக இருக்கும், கால்லாம் ஒதுரும், அதனால தான் இந்த போடியம் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிக்கிறதுக்கு தான் அது. ஆனால் உண்மையாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பேசுகிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப பயப்படுற விஷயம் எதுனா பேசுறது கிடையாதுங்க, அது ரொம்ப சுலபம். ரொம்ப கஷ்டமான விஷயம் கேட்கறது தான். சில பேர் பேசுனா எங்க வலிக்குதுன்னே தெரியாம உடம்பெல்லாம் வலிக்கும், ஆனா நம்ம கேட்டுதான் ஆகணும். காலையில 10 இருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் கேட்டுதான் ஆகணும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் தான். இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்த அளவில் எது ரொம்ப வந்து நுட்பமான விஷயம்னா, இயந்திரங்களை மெய்ப்பதல்ல மனிதர்களை மெய்ப்பது தான் இந்த உலகத்திலேயே மிக நுட்பமான விஷயம். ஒரு ஒரு மெஷினை கொடுத்துட்டு இதோட நீ வந்து ஒரு ஒரு நாளைக்கு முழுக்க இருன்னு சொன்னால் கூட ஒரு நாள் முழுக்க இருந்துடலாம். ஒரு மனுஷனோட ஒரு நாள் முழுக்க இருக்க சொன்னால் இருக்க முடியாதுங்க. அதனால தான் 5 ஆஃபீஸ், 5 வீடு, 5 தூக்கம்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மனிதர்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
0: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: மனிதர்களோடு நீங்கள் அளவுலாவுகின்ற பொழுது, மனிதர்களோடு நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ற சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன. இதுவரைக்கும் பேசப்பட்டது எல்லாம் நீங்கள் யாரை நிர்வகிக்கப் போகிறீர்களோ அவர்களை குறித்த விஷயங்கள் தான் பேசப்பட்டு கொண்டிருந்தன. இப்போ வந்து உங்களுக்கான சில விஷயங்களை நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட பார்த்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு தெரியுமா டார்ச்சரா இருக்கும். மற்றவர்களுடைய விஷயங்களை பார்த்து கொண்டே இருப்பது, மற்றவர்களுடைய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு சில தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் யாருக்கு வாய்க்கிறதோ அவர்கள் தான் சில துறைகளில் ஜெயிக்கிறார்கள். நம்மை நாமே தூர்வாரி கொள்ளுதல். கரிக்குலம் எவ்வளோ டைட்டாக இருக்கு, எங்க இருக்கு நேரம்? நேரமே கிடையாது. இன்டர்வியூ மட்டும் கொண்டாந்து நிறுத்திட்டு கேம்பஸில் மட்டும் ஏன் செலக்ட் ஆகலைன்றதுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொல்லணுமே தவிர, அவங்களுக்கான நேரத்தை, அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அதற்கான நேரத்தை எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்துருது? கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நானும் ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கிறேன், ப்ரொஃபஸராக இருக்கிறேன், எனக்கு அந்த பிரச்சனைகள் தெரியும். நேரம் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் நம்மை நாம் நிர்வகித்துக் கொள்ளாமல் நம்முடைய இலக்கை நாம் அடைந்துவிட முடியாது. நம்மை எப்படி நாம் தூர்வாரி கொள்ளுவது? எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, ஸ்கூல் டீச்சருக்கும் காலேஜில் இருக்கக்கூடிய இல்லை என்ன மாதிரியான ஆட்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பிள்ளைகளை செதுக்குகிறார்கள், ஆனால் கல்லூரிகளில் பிள்ளைகள் நம்மை பார்த்து தன்னை செதுக்கிக் கொள்கின்றன. நம்மை பார்க்கின்றன, அவை நம்மை பார்த்துதான் அவர்கள் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கின்றன என்றால் நம்முடைய அசைவுகளில் ஒரு சிறு மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலமாக முன்னால் இருக்கின்ற குழந்தைகளிடத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம் என்பது நான் அனுபவ ரீதியாக கண்டிருக்கக்கூடிய உண்மை.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஒரு 7th ஸ்டாண்டர்ட் சைல்டு ஒரு கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. நல்ல படிக்கிற பிள்ளை, இங்கிலீஷும் மேக்ஸும் படிக்க மாட்டேங்கிறான். ஏன் படிக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன்னு சொல்ற. ஏன்னு சொன்னா மூணு காரணம் சொல்ற. ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்கறா. ஃபர்ஸ்ட், படிச்சாதாமா பாஸ் பண்ண முடியும், எனக்கு தேவையில்லை. ஏன், உனக்கு டீச்சர் பிடிக்கலையா? ஆமாம், டீச்சரில் என்ன பிடிக்கல? நம்பர் ஒன் அவர் சொன்னதுங்க, டீச்சர் அழகா இல்லை. அந்த குழந்தை சொல்றதுங்க, டீச்சர் வந்து அழகா இல்லை. சரி, அழகா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மூணு, அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கல. அந்த குழந்தை சொன்ன பதிலுங்க, ஒரு குழந்தை வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகுது, ஒரு டீச்சரனுடைய அப்பியரன்ஸ், ஒரு டீச்சரனுடைய முகம், ஒரு டீச்சரனுடைய வாய்ஸ் அதுக்கு பிடிக்கல. ஸ்கூலை தான் மாற்றணும்னு சொன்னால் அந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு குழந்தைகளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், அவர்களுடைய தேவை வித்தியாசமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்கிறேங்க, நம்மை நாம் சில விஷயங்களில் தெளிவுபடுத்தி கொள்ளாமல் நாம் மனிதர்களை ஹேண்டில் பண்ணவே முடியாது. நம்ம நாம எப்படி ஹேண்டில் பண்ணுறது பாருங்க. சில சிந்தனைகளை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதன் மூலமாக முன்னால் இருக்கின்ற மனிதர்களை முழுமையாக நம்மால் அளவிட்டு விட முடியும். நாம் நினைக்கின்ற இலக்கிற்கு அந்த குழந்தைகளை நகர்த்தி விட முடியும். நாம முதல்ல சில விஷயங்களை தெளிவா இருக்கணும். நம்முடைய அந்த தெளிவு என்பது, நான் இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க, நம்முடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிக முக்கியமானது சிந்தனை. ஆல் த டைம் ஆன்ல இருக்கக்கூடிய டீச்சர், ஹெச்ஆர், அவர்களுக்கு வேட்டை அவ்வளவு எளிதாக கிடைக்கிறது. எந்த நேரத்திலும் ஆன்ல இருக்கிறது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், முன்னால் இருக்கின்ற அந்த சூழ்நிலையால் பாதிக்கப்படுபவர்களாகவே நாம் இருக்கிறோம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: பறக்கட்டும் பார், பறக்கட்டும் பார்,

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: காத்தொண்டு விழுகுது.
1: இந்த ஐயா மாத்திரம் உறவினார் தவறு பிறந்தா நரகத்திலே பிறப்பாங்க, நரகத்திலே பிறப்பாங்க.
0: நகரத்திலே பிறப்பாங்க, நகரத்திலே பிறப்பாங்க. ஆமா, பணத்தொந்தி பணத்தொந்தி பணத்தொந்தி.

0: முன்னாடியெல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். இன்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: சிந்தித்துக் கொண்டே இருப்பது அப்படிங்கறது, எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறது அப்படிங்கறது நமக்கான ப்ரொஃபஷனலிசத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே சிந்தனை வயப்பட்டு இருப்பது, அடுத்ததாக என்ன செய்வது என்கின்ற யோசனையில் இருப்பது, புதிய விஷயங்களை இனோவேட்டிவான விஷயங்களை யோசிக்கிறது. இனிஷியேட்டிவ்ங்கிறது வேற, இனோவேட்டிவ்ங்கிறது வேற. இனோவேட்டிவான விஷயங்களில் இருப்பது, அதை இனிஷியேட் பண்றதுக்கான வல்லமையுடன் இருப்பது, நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய அசைவுகள், நம்முடைய பார்வை, இது எல்லாம் தான் முன்னால் இருக்கின்ற குழந்தைகளை அலர்ட் ஆக்கி அது நாம் என்ன இலக்கை நோக்கி நகர்த்த விரும்புகிறோமோ அந்த இலக்கை நோக்கி அதை செலுத்தி விடலாம். பாருங்க, சிந்தனை என்பது எவ்வளவு உயர்ந்த விஷயம்னு நான் சொல்றேன். பாருங்க, நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சர், எனக்கு மொழி ரொம்ப பிடிக்கும். எது சொன்னாலும் அந்த மொழிக்குள்ளாக இருக்கக்கூடிய அர்த்தங்களை தேடி ஒரு தியானத்திற்குள் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நான் தமிழ்ல அழகான ஒரு சொல் இருக்குங்க, செத்து போறதுக்கு தமிழ்ல எவ்வளவு சொற்கள் இருக்கு பாருங்க. சொல் செத்து போறோம், அத்தனை சொல். இறந்தார், மரணமடைந்தார், உயிர் நீத்தார், தெய்வமானார், இயற்கை எய்தினர். சபாஷ், என்ன அழகுங்க, இயற்கை எய்தினார். பாருங்களேன், இங்கிலீஷ் பாஸ்ட் அவேன்னு சொல்லுது, தமிழ் தான் எங்க போனான்னு சொல்லுது. இவ்வளவு பிரமாதமான விஷயம்ல, இயற்கை எய்தினார், இறைவன் அடி சேர்ந்தார். ஒருத்தர் தன்னுடைய தாத்தாவுக்கு வந்து 97 வயசுல இது அடிச்சிருக்கான் போஸ்டர், என் தாத்தா 97வது வயதில் அகாலம் மரணம் அடைந்தார். ஒருத்தன் கூப்பிட்டு கேட்டான், சின்ன வயசுல செத்து போறது தான் அகால மரணம், 97 வயசுல சாவறது எப்படி அகால மரணம்னு கேட்டான். அவன் சொன்னானா, போற வயசுல இல்லாம கடந்து போறதும் அகால மரணம் தான். அவர்லாம் அந்த கேட்டகரி, இயற்கை இமயம் சரிந்தது. ஓகே, அதை கூட வச்சுக்கலாம். நான் தமிழ் படித்தவள், எனக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு சொல் காலம் ஆனார். காலம் ஆனார், டைமா மாறிட்டாருங்க, எவ்வளவு அற்புதம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அது தியானத்திற்குரிய ஒரு சொல். எல்லா சொல்லையும் தூக்கி சாப்பிடற ஒரு சொல்ல சொல்றேன், எல்லோருக்கும் சொல்லிவிட முடியாத அந்த சொல்லை ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் சொல்ல முடியும். லெனின் இறந்தான், லெனின் இறந்தான். அவன் தோழன் அன்று மாலையில் பத்திரிகையில் தன் நண்பன் இறந்ததை பதிவு செய்தான். எப்படி பதிவு செய்தான் தெரியுமா? காலை இத்தனை மணி அளவில் என் தோழன் லெனின் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்று எழுதினான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் தான் மரணம்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னடா நீ நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மார்க் வாங்குறது இல்லைங்க வாழ்க்கை. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற ஒன்று ஒரு விஷயம் வந்து தொக்கி நிற்குது. நான்லாம் 58% தான். என் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவ, ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கின சத்யபாமா எங்கேன்னு தெரில. 29 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். உலகமெல்லாம் போகிற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். PhD முடிச்சிருக்கிறேன். மார்க் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன். பதில் சொல்கிறது இல்லை கல்வி. எல்லாரும் சொல்கிறாங்க நல்ல பதில் கொடுத்தா நல்ல புள்ள. எந்த குழந்தை கேள்வி கேட்குதோ அந்த குழந்தை தாங்க நல்ல புத்திசாலியான குழந்தை. பதில் சொல்லுகின்ற குழந்தைகளை அப்புறப்படுத்தி கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளை கையில் எடுப்பது. நம்முடைய சிஸ்டம் அப்படி இருக்க, கேள்விகள் கேட்பது, வாய் வை நாட், இந்த ரெண்டு கேள்விகள், ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இந்த இரண்டு கேள்விகள் தான் இன்றைய இளைஞர்களிடத்துல நான் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஆண்கள் வந்து கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ்ல வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய பாலியல் சிந்தனையில இருக்கக்கூடிய தடை. இது ஒரு HR கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அவரால் தானே முடியுது. அது ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் தனித்தனியாக பிரித்து போடுங்க, அது அதுங்க ஒழுங்காக பண்ணோம்னா, இதுங்க லோ ப்ரொஃபைலில் போயிடுது, அது ஹை ப்ரொஃபைலில் போகுதுனா, அப்போ இது ஜெயிக்கிறதுக்காக காரணம் என்ன, இது தோக்கிறதுக்காக காரணம் என்ன தெரிஞ்சு போயிடுச்சுன்னா சிஸ்டத்தில் சில மாற்றங்களை நாம் கொண்டு வரலாம். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளிடத்தில் சில விஷயங்களை சொல்லித்தாருங்கள். அவர்கள் மிகவும் வேகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ரொம்ப ஸ்லோ பேஸ்லாம் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாது. நிதானமாக இருக்கலாம் ஆனால் ஸ்லோவாக இருக்க முடியாது. நான் ஒரு படம் பார்த்தேங்க, நம்ம குழந்தைகளுக்கு படம் பார்க்க தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் படம் பார்க்க தெரியல. படம் பார்க்க தெரிஞ்சதுன்னா தமிழ் படங்கள் வெற்றி அடையுமா நம்ம நாட்டில்? உலக சினிமாவை நாம் பார்க்க கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு குழந்தை 5 வயசுல வாழைப்பழம் சாப்பிட தெரியாம செத்து போயிருக்குங்க. குழந்தை வாழைப்பழம் சாப்பிட தெரியாம செத்து போயிருக்கிறது. அப்படித்தான் படம் பார்க்க தெரியல நமக்கு. நல்ல விஷயங்கள் எது என்று தேடி கண்டுபிடிக்க தெரியல. ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இல்லை இது பொய் என்று சொல்ல தெரியல நமக்கு. சத்தியத்தை நமக்கு பேச தெரியல. அதற்கான வல்லமையை நாம் தரல. ஒரு விதமான அச்சுறுத்தலில் இருக்கிறோம். என்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி தைரியமா சில விஷயங்கள் அடிச்சு பேசுறீங்க, பெறுவதற்கும் இழப்பதற்கும் முன்னிடத்தில் எனக்கு எதுவும் இல்லை என்கின்ற ஞானம் என்னை வந்து சேர்கின்ற பொழுது என்னுடைய சொல்லில் சத்தியம்தான் வரும். ஒரு கூடை கும்பிடு வராது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி

0: பத்து மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க, உனக்கு கிடைக்காம இந்த இந்த ஜாப் இன்னொருத்தனுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு யோசிப்பேன் சார். இதுதான் என்னுடைய இலக்கு. கொஞ்சம் பதட்டமாவன், கொஞ்சம் அப்செட் ஆவன். இன்னொரு பையன் சொன்னான், இந்த இந்த கம்பெனி கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினைப்பேன் சார் அப்படின்ட்டான். இன்னொருத்தன், ஆட்டிடியூட்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, முடிஞ்சா பாருங்க. ஆட்டிடியூட்னு ஒரு ஒரு ப்ராடக்ட், காலில் வந்து பூசுகிற ஒரு ஒரு க்ரீம், ஒரு வெளிநாட்டு ப்ராடக்ட். அது ஒரு பொண்ணு வந்து பிராமில் நடந்து போய்கிட்டே இருக்கிறா, ஏன்னா 10 செகண்டில் அப்படி தூக்கி போட்டான் பாருங்க. ஆட்டிடியூட்ன்றதுக்கான விளக்கம், அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறா, அப்படி கண்ணாடி பொம்மை மாதிரி இருக்கிறா, எல்லாரும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவள் தான் ஃபஸ்ட்டு வருவான்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக நடந்து வரும்பொழுது நடு பிராமில் அவளுடைய ஒரு கால் ஹீல் உடையுது, அப்படியே மடிஞ்சு கீழே விழுந்துட்டா. எல்லாரும் ஓ அப்படின்னு சைலண்ட் ஆகுறாங்க. அந்த பொண்ணுடைய கண்ணில் லேசாக ஒரு கண்ணீர். அவன் என்ன தெரியுமா பண்ணா, ஒன்றுமே செய்யலைங்க. அந்த 10 செகண்ட்ஸில் அவன், அந்த யூத், அவனுடைய சிந்தனை தான் அது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் வந்து இருக்கான் பாருங்க. அவன் அவன் கிட்ட கொண்டு போகிறான் கேமரா, கண்ணில் அந்த அந்த ட்விங்க்லிங் ஐஸ் வித் டியர்ஸ். அவன் என்ன செய்கிறா, உடனே தனக்கு தானே கைத்தட்டில் கொடுக்குறான் ஃபஸ்ட்டு. ஆட்டிடியூட் தமிழில் அதுக்கு அர்த்தமே இல்லைங்க. நான் தமிழில் PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடிலாம் படிச்சிருக்கேன். அந்த சொல்லுக்கு பொருள் வரல, கரெக்டான ஈக்குவல் அப்படின்னு போட்டால் அந்த பொருள் வரல. ஆட்டிடியூட்க்கு என்ன அப்படிங்கிற சொல் வரல எனக்கு. அப்படியே பார்த்து கை தட்டிக்கிறாங்க, எழுந்து நிற்கிறான். இன்னொரு செருப்பையும் தூக்கி போடுறான், தூக்கி போட்டு பேர் ஃபுட்டில் நடந்து மறுபடியும் அதே கம்பீரத்தில் திரும்பி போகிறான். அவள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான். ஆட்டிடியூட்னு போடுறான் அட்வர்டைஸ்மெண்ட்டில், என்ன சொல்ல வரான், அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த கதை என்ன, அந்த நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, யாராவது வந்து தூக்கி விடுவார்கள் என்பதோ, அடுத்தவர்களுடைய அந்த அவமானத்திற்கு பயந்தோ உட்கார்ந்து கொள்ளாமல் தனக்கு தானே கைத்தட்டிக்கிட்டா பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். எழுந்து நின்று மறுபடியும் தூக்கி அடிச்சுட்டு மற்ற விஷயங்களை தூக்கி அடிச்சுட்டு பேர் ஃபுட்ல நடந்து வெளியில வந்தா பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மேகம் போல பான வீதியிலே மின்னு மேதம் திடுவேன். மேகம் போல பான வீதியிலே மின்னு மேதம் திடுவேன். இடி மின்னல் மழை புயலானாலும் தூணிங்கு இறங்கிடுவேன். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த ஊடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த ஊடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நல்ல ஸ்மூத்தான தார் ரோட்ல வண்டி ஓட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சரி, நம்ம பாக்குற தார் ரோடுகள் எல்லாமே தார்ல தான் போடுறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கருப்பு கலர்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா தார் ரோடு அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். தாரு அப்படிங்கிற பொருள் நிலக்கரியில இருந்து கிடைக்குது. ஆனா இப்பலாம் தார ரோடு போட யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை தான் ஜல்லிக்கல்லோட சேர்த்து ரோடு போட யூஸ் பண்றாங்க. இது பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. அதனால அந்த கலவை மூலமா போடப்படுற ரோட நம்ம ஆஸ்பால்ட் ரோடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Tacos in the Air. Oh, Johnny. Tacos in the Air.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்ருக்கிறேன். நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்கள் கூட பேச போகிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஓகே, சொல்லுங்கள் ஜான் ஹோரேப், இன்றைக்கி நீங்கள் என்ன ஒரு தகவல் பற்றி சொல்ல போகிறீங்க?
2: இன்றைக்கி வந்துட்டு கொரிலா பற்றி சொல்ல போகிறேன்.
1: அதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது?
2: அதாவது அது நிறைய வகைகளில் இருக்கும். அதாவது மவுண்டைன் கொரில்லாஸ், ஃபாரஸ்ட் கொரில்லாஸ் நிறைய இருக்கும்ல, அந்த வகையில் ஒரு கொரில்லா பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் அது என்னன்னு சொல்ல மாட்டேன்.
1: சரி, ஒரு வித்தியாசமான வகையாக தான் இருக்கும், அதையும் நம்ம வந்து போக போக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படிங்கிறத நானுமே வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன கேம் அப்படின்னா, நம்ம பிரெய்னி பிரெய்னி கேம் தான் விளையாட போகிறோம். பொது அறிவு விளையாட்டு விளையாடியும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த ஒரு கேம். அந்த ஒரு கேமில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட மாநில மலர் என்னது அப்படிங்கிறதான். தேசிய மலர் என்ன அப்படிங்கறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஆனா மாநில மலர் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சவங்க உங்களோட பதில்களை சொல்லணும் அப்படின்னா 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். சரி, நீங்க வந்து இன்னைக்கு விளையாட்டு தகவல் ஏதாவது சொல்ல போறீங்களா, வச்சிருக்கீங்களா ஏதாவது?
2: ஆமா, அதாவது இப்போ ஒரு லைவ் ஒன்று போயிட்டு இருக்கு, ஜிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா. நேத்து முந்தா நேத்து நம்மளுடைய சூரியவம்சி 19 பாலுக்கு செஞ்சுரி அடி உரிச்சிட்டாங்க, அதனால வின் பண்ணியாச்சு. இந்த தடவை 9 பாலுக்கு 20 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க சூரியவம்சி. என்னடா முந்தா நேத்து நல்லா 50 கம்ப்ளீட் பண்ணிட்டு அவுட் ஆனீங்க, இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 8 ரனுக்கு அவுட் ஆயிட்டாங்க.
1: சரி, ஓகே. அதுக்கப்புறம்
2: இந்த மாதிரி இப்போ இஷன் கிஷனும் ஸ்ரேயா ஷையரும் பேட்டிங்கில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே நாட் அவுட்டு.
1: சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்றைக்கும் வந்து ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். ஆனால் இன்றைக்கி கிடையாது, கண்டிப்பாக திங்கட்கிழமை அதை பற்றி தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி கேம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால் முடிகிறதுக்கே கண்டிப்பாக வந்து தாமதம் ஆயிரும். அதனால் அந்த ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றியும் சொல்லிடுறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கான போட்டியிலுமே வந்து இந்தியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷ் வந்து பழிக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ வந்து ஒலிம்பியாட் போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. சைடில் வந்து எப்படி இந்த காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிசிக்ஸ் அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி இதுக்கான ஒலிம்பியாட் போட்டிகளில் வந்து ஜெயிச்சவங்க, பதக்கம் வென்றவங்க, அவங்களுக்குலாம் விஷஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் இந்த வகையில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா, செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலுமே வந்து வந்திருக்கு. அந்த வகையில் செஸ் அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க?
2: பிரியானந்தா, குகேஷ், வேறு யார், விஸ்வநாத ஆனந்த்,
1: அவங்கெல்லாம் இல்லை, ஆனால் வேற ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயர் அணிஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்,
1: ஓகே. வணக்கம், உங்க பேர் அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே சாஜித், நீங்க வந்து சீக்கிரமாவே இன்னைக்கு வந்து கால் பண்ணிருக்கீங்க. என்ன கேள்வி அப்படிங்கறத கேட்டீங்களா?
3: என்ன தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் என்னன்னு கேட்டாங்க.
1: மாநில மலர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? என்ன மலர் சொல்லுங்க?
3: செங்காந்தல்.
1: செங்காந்தல், ஓகே. எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த பதில்?
3: நான் வந்து 6 படிக்கும் போது எங்க தமிழ் டீச்சர் வந்து ரெட்டை கோட்டுக்கு எழுதி போட்டிருந்தாங்க.
1: ஓகே, என்னன்னு இந்த செங்காந்தல் மலர் அப்படிங்கறது மட்டுமா, இல்ல நிறைய விஷயங்கள் எழுதி போட்டிருப்பாங்களே?
3: இல்ல, ரெட்டை கோட்டுக்குனால செங்காந்தல் மட்டும் எழுதி போட்டாங்கக்கா.
1: சரி, ஓகே, கரெக்டான பதில் தான் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? முதல் கேள்விக்கே சரியான பதில் கொடுத்திருக்காங்க. இந்த செங்காந்தல் மலரோட தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோரியாசா லில்லி அப்படிங்கறது சொல்லப்படுது. அந்த ஒரு தகவலோட அடுத்ததான் வந்து நம்ம விளையாட்டு தகவலும் தெரிஞ்சுட்டே இருந்தோம் இல்லையா, செஸ் போட்டியில வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அந்த வகையில நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொன்ன மாதிரி குகேஷ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, பிரக்யானந்தா அவங்களும் கலந்துக்க போறாங்க. இன்னொரு பக்கம் பெண்களுக்கான போட்டியெல்லாம் நடக்கும் இல்லையா, அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி, சவிதா ஸ்ரீ அப்படின்னு நிறைய பிளேயர்ஸ் வந்து தேர்வாயிருக்காங்களாம். அவங்களுக்கான போட்டிகள் வந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியில் தொடங்கி 27ஆம் தேதி வரைய உஸ்பெகிஸ்தானில் வந்து சமர்கண்டிங் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நடக்க போகுது.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நிமித்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: பாம்பன்,
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
6: ஜான் ஹோரே.
5: ஓகே, கார்த்திகா அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களும் நம்ம கூட இருக்காங்க, ஒரு நேயர் தான். வணக்கம்.
7: வணக்கம்.
5: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கக்கா?
7: என்ன
5: கேம் விளையாண்டு தெரியுமா? பொது அறிவு கேள்விகள் தான் கேக்குறோம். முக்கியமா நம்ம தமிழ் மொழிய பத்தி, தமிழ்நாட்டை பத்தின கேள்விகள் தான் கேட்க போறோம் இன்னைக்கான நிகழ்ச்சியில. சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைகளோட இளவரசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஊர் எது?
7: மலைகளோட இளவரசி சொல்லக்கூடிய ஊர் வந்து கொடைக்கானல்.
5: கொடைக்கானல் எப்படி கரெக்டா சொன்னீங்க?
7: இன்னொரு
5: நாள் நிகழ்ச்சியில கண்டிப்பா கலந்துக்கலாம்க்கா. ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கக்கா.
7: என்ன பாட்டு வந்து?
5: நேயர் சூப்பரா பேசினாங்க. புது நேயர்கள் வந்து இப்ப அடிக்கடி வர்றத வந்து நிறைய பேர் பார்க்க முடியுது. அதனால இன்னும் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணலாம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததா கார்த்திகா, அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
8: இன்னைக்கு இலந்த பழ தோற்றத்தை கொண்ட ஒரு பழத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த பழம் இலந்த பழ மாதிரியே சிவப்பு கலர்ல குட்டியா இருக்கும். இதோட டேஸ்டுமே புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்ட் தான். ஆனா இது இலந்த பழம் இல்ல, வட அமெரிக்கால உருவான கிரான்பெரின்னு சொல்ற ஒரு வகையான பழம்தான். வட அமெரிக்கால சதுப்பு நிலங்கள்ல இயற்கையாவே வளர்ந்த ஒரு பழம் தான் இது. இப்போ அமெரிக்கா, கனடா, சில ஐரோப்பிய நாடுகள்லயும் அதிகமா பயிரிடப்படுது. உலகம் ஃபுல்லாவே ஜூஸ், ஜாமு, சாலட்டு,
5: கேக்கு குக்கீஸ்னு பல உணவுல பயன்படுத்தப்படுது. இந்த சின்ன பழத்துல விட்டமின் சி, நார்ச்சத்து, விட்டமின் கே, பொட்டாசியம், மாங்கனீஸ்னு நிறைய ஊட்டச்சத்து எல்லாம் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, அடிக்கடி சளி காய்ச்சல்னு தொற்றுகள் வராம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்புறம் மலச்சிக்கல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குமே இது பயனுள்ளதா இருக்கு. இதுல இருக்கிற விட்டமின் கே எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும், ஏதாவது அடிப்பட்டா ரத்தம் உறையிறதுக்கும் முக்கியமான ஒன்னா இருக்கு. உடலோட திரவ சமநிலைய பராமரிச்சு இதய துடிப்பையும் தசைகளோட செயல்பாட்டையும் சீராக வச்சுக்கவுமே உதவுது. கிரான்மலி கிரான்பெரியில மிகப்பெரிய சிறப்பே இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். இது உடல்ல செல்களை பாதுகாத்து செல்கள்லாம் சேதமடைவதை குறைக்க உதவி பண்ணுது. அதை தாண்டி இதுல இருக்கிற ஃப்ரான்தோசைனின்ற இயற்கை சேர்மங்கள் சிறுநீர் பாதையில சில பாக்டீரியாக்கள்லாம் ஒட்டிக்கொள்றதை தடுக்கிறதுக்கும் உதவுது. இந்த சின்ன பழத்திலையும் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு. இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா வந்து இது கிடைக்கிறப்ப அதை வந்து பயனுள்ளதா அதை வந்து பயன்படுத்திக்கணும்.
2: ஓகே, நேற்று வந்து நம்ம கிரான்மெலன் அப்படிங்கிற ஒரு பழம் பற்றி கேள்விப்பட்டோம். இன்றைக்கி கிரான்பெரி அப்படிங்கிற ஒரு பழம் பற்றி கேள்விப்படுறோம். புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து வர்றதுனால அதையுமே கவனித்து வச்சு கண்ணில் படுற நேரம் வந்து வாங்கி சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ஜான் ஹொரேர் தம்பியுமே இன்றைக்கி கொரிலா பற்றின தகவல் தான் சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கேட்க நானும் ஆர்வமாக இருக்கேன். சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க?
6: ஓகே, கொரிலா மொத்தம் மூணு வகையாக பிரிக்கலாம். அதாவது மலைக்கு மேலே வாழ்றது, காடு உள்ள வாழ்றது, குளிரான பகுதியில் வாழ்றது. இந்த மூணு கொரிலாக்களும் வேற வேற பிஹேவியர்ஸ், அதாவது சொல்லுவோம்ல இது வேற மாதிரி பண்ணும், இது வேற மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம அந்த மலைகளில் இருக்கிற அந்த கொரிலாஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு அதிக வெப்பம்னா ஒரு அலர்ஜி மாதிரி, அதுக்கப்புறம் இது அதிக சில்லான பிளேஸில் இருக்கிறதுனால இதுக்கு மவுண்டைன் கொரிலா அப்படின்னு கூட பேர். அதுக்கப்புறம் மற்ற கொரிலாவை கம்பேர் பண்ணும்போது இந்த கொரிலாவோட, அதாவது ஹியூமன் டிஎன்ஏ, அதாவது நம்மளுடைய டிஎன்ஏ இருக்குல்ல, அது இதோட ரொம்ப மேட்ச் ஆகுது. அதுவும் இந்த ஸ்பெஷலாக இந்த மவுண்டைன் கொரிலாவோட மட்டும் ரொம்ப மேட்ச் ஆகுதான். அதாவது எவ்வளோ தெரியுமா? 98% மேட்ச் ஆகுதாங்கக்கா. மீதி 2% நம்மளுடைய அந்த சிரிப்பு, அந்த அழுகை, அது ஆனால் அந்த கொரிலாக்களுக்கு அது கிடையாதுல. மற்றபடி எல்லாமே ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குட்டி தகவல் தெரிஞ்சுக்கிட்டோமா, அடுத்தடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாக தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே. எனக்கு குட்டி தகவல் மாதிரி இல்லை, அதிர்ச்சியான தகவல் தான். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம அவங்களிருந்து தான் வந்திருப்போம் அந்த மாதிரி. அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு கண்டிப்பாக வந்தாகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா.
5: சரி, நேயர் கேட்ட பாடலுமே வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 5:32 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நான் நித்யஸ்ரீ, அப்புறம் மூணு பேருமே வந்து ஜாயின் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெய்னி பிரெய்னி கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த கேம்ல வந்து ஒரு முதல் கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது தமிழ்நாட்டோட மாநில மலர் என்ன அப்படின்னு. அந்த ஒரு கேள்விக்கு நிறைய நேயர்கள் மெசேஜ் மூலமாகவும் பதில் அனுப்பியிருக்காங்க. தென்காசியில இருந்து நம்ம செல்வன் அண்ணா, அப்புறம் பாமன்ல இருந்து யாசின் அக்கா, அப்புறம் வந்து எஸ்தர் அப்படிங்கிற ஒரு நேயர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்வி தெரிஞ்சுக்கலாம்.
4: ஓகே, அதுக்கப்புறம் இது இந்த ஆண் கொரில்லாவாக இருந்துச்சு அப்படின்னா 130-220 வரை கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா 70-90 கிலோ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய குட்டியிலேயே இது கொஞ்சம் பவராக தான் இருக்கும், அதாவது நார்மலான மனுஷனை விட இதோடைய குட்டி 2 மடங்கு பவராக. குட்டியே இப்படி இருக்கும்போது அது வளர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பாடி பில்டருக்கும் ஒரு சாதாரண வயசான கொரில்லாக்கும் ஒரு ஆயில் கேன், அதாவது பேரல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை அந்த ஸ்ட்ராங்கான மனுஷர் குத்துறாரு, ஒன்றுமே ஆகலை. கொரில்லா குத்தும்போது அவர் சப்பாட்டையாக நசுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் தான் இந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோடைய போன்ஸ் இருக்குல்ல, இந்த போன்ஸ் எல்லாம் ஒரு ஜவ்வால் கவர் ஆகிருக்குமா, அதனால் இது செவுத்தை குத்துனாலும் இதுக்கு வலிக்காது. ஏன்னா அந்த ஜவ்வு இதோடைய அந்த மேல்புற எலும்பில் சுற்றி இருக்கனால இதுக்கு வலி அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இது ஒரு ஹெர்பி ஓர், அதாவது தாவரத்தை மட்டும் உண்ணக்கூடியது. சில மட்டும் ஆணி ஓர, அதாவது சில மான்களையோ சின்ன சின்ன விலங்குகளையோ வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. சில ஆணிவர்ஸ், சில வந்துட்டு இந்த மாதிரி தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
3: சரி, ஓகே, அந்த ஒரு தகவலோட இன்னும் கொஞ்சம் தகவல் பாக்கி இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து நிகழ்ச்சியோட முடிவு, அதாவது ஜான் குரேப் தம்பி வந்து வீட்டுக்கு கிளம்பும் போது கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அடுத்ததா கார்த்திகா அவங்களுமே வந்து பேச காத்திருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தைங்களை பாதுகாக்கிறதுனா அவங்க வெளியே போகிறப்ப கவனிக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள பற்றின புகைப்படங்கள் தகவல்களையும் எப்படி பாதுகாக்கிறோம் என்பதும் அதே அளவுக்கு முக்கியம். இப்போ புகைப்படம் எடுக்கிறது, அதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பேர்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இப்படி சந்தோஷமான மொமெண்ட்ஸை புகைப்படம் எடுத்து பதிவு செய்கிறது வழக்கமாயிருச்சு. ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லேயும் எங்கே எப்படி ஷேர் பண்ணுறோன்றதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. சமூக வலைதளங்களில் குழந்தைங்களோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறப்ப அதில் ஸ்கூல் நேமு, வீட்டு அட்ரஸ்ஸு, அப்புறம் நம்ம டெய்லியும் போகிற இடங்கள்லையும் இந்த மாதிரி விவரங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறத உறுதி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியாதவங்கள்ட்ட போகாமல் இருக்கிறது ஒரு பாதுகாப்புக்கு உதவுது. அதே மாதிரி வெளியே எங்கேயாவது போகும்போதும் யாராவது தெரியாத ஒருத்தவங்க குழந்தை அழகாக இருக்குது ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமன்னு கேட்டால் மரியாதையாக அதை வந்துட்டு நம்ம மறுத்துடலாம். பெற்றோரோட அனுமதி இல்லாமல் குழந்தைங்களை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். இதை பயமுறுத்துறதுக்காக இல்லை, குழந்தைங்களுக்கு ப்ரைவசினா என்ன, தங்களை பற்றின தகவல்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான். அதை வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்களோட புகைப்படங்கள் தனிப்பட்ட தகவல்களையும் பாதுகாத்துக்கிறது நம்மளோட பொறுப்பு.
3: ஓகே, ஒரு முக்கியமான பொறுப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று வரப்போகுது. வானம் கொட்டட்டும் படத்துல இருந்து சித் ஸ்ரீராம் அவங்களோட குரல்ல கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:43 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
5: ஜான் ஹோரே.
4: ஓகே, கார்த்திகா அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில பிரெய்னி பிரெய்னி கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி வந்து திருக்குறள் சம்பந்தமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னா, திருக்குறள்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி சொல்லுங்க ஜான் ஹோரே, இன்னைக்கு வந்து இந்த வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது காலையில 9 to 1 வரைய நடந்திருக்கும். அதுக்கு வந்து நீங்க போயிருந்தீங்களா?
5: ஆமா அக்கா, போயிருந்தேன்.
4: போயிருந்தீங்க, அப்ப வந்து அங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க?
5: அதாவது சில பாடல்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல்ல இருந்து, வானவில் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து நாடகம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 3 ஜோக்கர்ஸ் வந்தாங்க, அவங்க நல்லா சிரிப்பு காட்டினாங்க. அதுக்கப்புறம் சொல்றேன், இப்போ நம்மளோட நேரம் இருக்காங்க.
4: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கும். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கீங்க எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு?
4: இன்னைக்கு எங்களுக்கு வழக்கம் போல ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா.
6: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீக்கெண்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
4: வீக்கெண்ட் எப்பவும் போல இந்த வாரம் வந்து கோயில் திருவிழா இருக்கிறதுனால அதுலதான் என்ஜாய்மெண்ட் எல்லாருமே வந்து போவாங்க.
6: நேத்து போனீங்களா திருவிழாக்கு நைட்டு?
4: கண்டிப்பா, நான் கண்டிப்பா, சூப்பரா இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
6: இருந்ததா? சூப்பர் சூப்பர். அப்படியே வாட்ஸ்அப் பக்கத்துலதான் போடுறது, நாங்க பாப்போம் இல்லையா?
4: கண்டிப்பாண்ணா, ஆனா கொஞ்சம் தாமதமா வீடியோஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா நாங்க போடுவோம்ணா.
6: ஸ்டேட்டஸ்ல வைங்க, நாங்களும் ஒண்ணு ரெண்டு பாக்குறோம். சரியா?
4: கண்டிப்பா. ஓகே.
6: நிறைய ஒரு என்ன சொல்றது, சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப வருஷமா ஒரு அக்கா குடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு
4: என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
6: தெரியும். திருக்குறள்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க?
4: எத்தனை அதிகாரங்கள் இருக்கு?
6: 133 அதிகாரம் பா.
4: சரி, கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை குறள் இருக்கு?
6: 1330 குறள் இருக்கு.
4: சரி, திருக்குறளை வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க?
6: பொய்யா மொழி, அப்புறமா வந்து உலக பொதுமுறை,
4: என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு இதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், இதுல இருந்து என் இனிய தனிமையின் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு.
4: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
6: தேங்க்யூப்பா, பை பை.
4: ஓகே, நம்ம சந்திரசேகரண்ணா வந்து நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து காலையில நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி இன்னும் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத எங்க கூட சொல்லுங்க.
5: அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, அதாவது 3 கோமாளிகள் வந்தாங்க, அதுல ஒரு அக்கா வந்துட்டு ஒரு கோமாளியா வேஷம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ஜோக்கு, அதாவது அவங்க ஒரு கோமாளி பாட்டு பாடினாங்களே, கோமாளியே கோமாளியே இங்க வா அப்படின்னு சொன்னாதான் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் கிளாப் பண்ணணும். அக்கான்னு சொன்னா நம்மளுடைய லைட் ஹேண்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் எடுத்து நம்மளுடைய வாய்க்கிட்ட வச்சிடணும். தங்கச்சின்னு சொன்னா எடுத்துடணும். இடி ஒரு விளையாட்டு விளையாண்டோம். அதுக்கப்புறம் சில நாடகங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மலை ஏவா மலை ஏவா அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு நாடகம், அதே ஒரு டான்ஸாக இருந்துச்சு, அது ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு.
4: ஓகே, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இன்னைக்கு குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே அடுத்து கார்த்திகா அவங்க இன்னொரு தகவல் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
7: நம்ம டெய்லியும் பார்க்குற வீடுகள், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஷாப்பிங் மால்லலாம் வெறும் செங்கல் சிமெண்டால் மட்டும் உருவானதில்லை, இதை தாண்டி ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டினாலையும் உருவானது தான். இதுக்கான ஒரு படிப்பு தான் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், சுருக்கமாக பிஆர்க்னு சொல்லுவோம். இது வந்து 5 ஆண்டு கால தொழில்முறை பட்ட படிப்பு தான். ஒரு கட்டடத்தை எப்படி கட்டினா நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கும், மக்கள் பயன்படுத்த வசதியாக இருக்கும்னு கற்றுத்தர ஒரு படிப்பு தான் இந்த படிப்பு. இந்த படிப்பில் ஆர்கிடெக்சுரல் டிசைனு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஸ்ட்ரக்சுரல் டிசைன்னு நிறைய முக்கியமான லெசன்ஸ்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. வரைபடம் வரைகிறது மட்டும் இல்லை, ஒரு கட்டடத்தை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரை எப்படி திட்டமிடுவதுனும் மாணவர்கள் கத்துக்கிறாங்க. இந்த படிப்புல சேர யார் தகுதியானவங்கன்னா 12ஆம் வகுப்புல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கணும். இந்தியால பிஆர் படிப்புல சேர நாட்டா, நேஷனல் அப்டிடியூட் டெஸ்ட் ஆர் இன் ஆர்கிடெக்சர், இல்லைனா இது தொடர்புடைய நுழைவுத் தேர்தல் எழுதி பல கல்லூரியில சேரலாம். இந்த படிப்பை முடிச்ச அப்புறம் ஆர்கிடெக்ட் இன்டீரியர், அர்பன் பிளானர், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர்னு நிறைய இடத்துல வேலைகள் இருக்கு. டிராயிங் ஸ்கில்ஸும் கிரியேட்டிவிட்டியாகவும் திங்க் பண்ணக்கூடிய ஒரு மைண்டும் இருந்தால் இந்த படிப்பு வந்துட்டு அவங்களுக்கு ஆனது.
4: சரி, ஓகே, கண்டிப்பா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நேர் கேட்ட பாடலும் வரப்போகுது. இன்னைக்கான பிரெய்னி பிரெய்னி கேம்ல கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தடுத்து கேள்விகளும் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க இல்லையா?
5: பை பை கா.
4: ஓகே, பாய். வீக்கெண்ட நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா Please close the door.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் 6 to 7 அப்படின்னாலே வந்து நம்ம ஜாபீர் தம்பி வருவாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இன்னைக்குதான் சனிக்கிழமையாச்சே, அதனால வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன?
1: முகமது சாதிக்.
0: முகமது சாதிக், எத்தனாம் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: சரி, எந்த ஊர் நீங்க?
1: பாமன்.
0: பாமன் தான். சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் கடலோசை எஃப்எம்ல பேசலாம்னு?
1: கோமாளிகள் வந்தாங்க, அவங்க கதைகள் சொன்னாங்க.
0: ஓகே,
1: அதுக்கமா ஃபோட்டோ எடுத்தாங்க.
0: ம், சரி, ஜாலியா இருந்துச்சா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? புத்தகங்கள் இருந்ததா?
1: புத்தகங்கள், விளையாட்டு பொருட்கள்.
0: சரி, என்னென்ன புத்தகம்லாம் இருந்துச்சு?
1: யானை.
0: ம்,
1: யானையும் பானையும்.
0: ஓகே.
1: அவமா இது முன்னேற புத்தகங்கள்.
0: ம்,
1: அவமா இருந்துச்சு.
0: சரி, அதெல்லாம் வாசிப்பீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கதையை ஒண்ணு சொல்ல போறீங்க
1: தானே?
0: சரி, ஓகே. அந்த கதையை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு வந்து முக்கியமான என்டர்டைன்மெண்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா வந்து கேட்கும் போதே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி கோமாளிகள்லாம் வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரான தகவல் தான் அவங்களுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டையும் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, அடுத்ததா கார்த்திகா அவங்க வந்து என்ன விளையாட்டு பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: நம்ம எல்லாருமே வாலிபால் ஃபுட்பால்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் காற்றுல பறந்தபடியே விளையாடுற ஒரு வாலிபால் இருக்கு, அதுதான் போசா பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீழே தரையோட மண்ணோ இல்லாமல் ஒரு காற்றால் நிரப்பப்பட்ட கிரவுண்ட். எப்படின்னா இப்போ ஒரு பலூனை ஊதுனா அதுக்குள்ளே எப்படி காற்று நிரம்பியிருக்கோ அதே மாதிரி ஒரு பெரிய மைதானம் காற்றால் நிரம்பியிருக்கோ அந்த இடத்துல விளையாடுற விளையாட்டு தான் போசா பால். இது வந்து 2005 ஸ்பெயினில் உருவாக்கப்பட்ட ஒரு நவீன விளையாட்டு தான். ஃபிலிப் எக்மண்ட்ஸ் அவங்க தான் இந்த விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மைதானத்தோட நடுப்பகுதியில் ட்ராம்போலின் பொருத்தப்பட்டிருக்குமா, அதாவது நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, நம்ம குதிச்சு விளையாடுறப்ப துள்ளுற மாதிரி இருக்கும்ல, அந்த கருவி தான் ட்ராம்போலின். விளையாட்டு ஸ்டார்ட் ஆன உடனே பிளேயர்ஸ் ட்ராம்போலின்ல உயரமா குதிச்சு காத்துல பறந்தபடியே மத்த வந்த ஆப்போனன்ட் டீமுக்குள்ள அடிப்பாங்க. இந்த விளையாட்டை பார்க்குறப்ப ஒரு போட்டியை பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு சாகச நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி தான் இருக்குமா. ஒவ்வொரு டீமும் அவங்க டீமுக்குள்ள பந்து அடிக்கிறப்ப அதிகபட்சம் 3 அவங்களுக்குள்ளே பந்து அடிச்சுக்கலாம். அடுத்தது ஆப்போனன்ட் டீமில் பந்து அனுப்பிடணும். பந்து ஆப்போனன்ட் டீமில் போய் தரையை தொட்டுருச்சுன்னா, அதாவது மைதானத்தை தொட்டுருச்சுன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்குமா, அதே ட்ராம்போலின் பக்கத்திலே பந்து விழுந்துருச்சுன்னா கூட பாயிண்ட்ஸ் கிடைக்குமா. இதுவும் வாலிபால் மாதிரி தான், ஒருத்தங்க திறமையால் மட்டுமே விளையாட முடியாது, இதுக்கும் டீம் ஒர்க் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கேம்லேயுமே வின் பண்ண முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த கேம் விளையாடும் போது மியூசிக் போடுவாங்க, அதனால் பிளேயர்ஸும் பார்க்க வர்றவங்களும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட இதை வந்து ரசிப்பாங்களாம். பேர் வித்தியாசமாக இருந்தாலுமே கேம் வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்குமா.
0: கண்டிப்பாக இந்த மாதிரி வித்தியாசமான விளையாட்டுகள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது, ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் ஒரு சிலர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளுக்கே இது வந்து புதுசாக இருக்கேன், ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரியான விளையாட்டுகளில் கண்டிப்பாக இதுவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட புனித பூமி அப்படின்னு எந்த ஊரை சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்வி ஒரு சிலருக்கு வந்து பதில்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சவங்க உங்களோட பதில்களை சொல்லணும் அப்படின்னா 7 9 4 4 3 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் சொல்லலாம். அப்படி பிஸியா இருக்கிறவங்க மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். இப்போ நம்ம சாதிக் தம்பியுமே வந்திருக்காங்கல்ல, உங்களுக்கு விருப்பமான பாடல்லாம் என்ன?
1: கருப்பு சாங்.
0: கருப்பு சாங், சரி, ஓகே. கருப்பு படம். அப்ப உங்களுக்கு சூர்யா தான் ரொம்ப பிடிக்குமா?
1: விஜய் பிடிக்கும், அதனால இது புதுசா ரிலீஸ் ஆனனால.
0: சரி, ஓகே. புதுசா ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு படத்துல இருந்து கருப்பு பாடலே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ, அப்புறம்
6: முகமது
5: சாதிக் தம்பியுமே வந்து இருக்காங்க நம்ம கூட இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதுனால. அவங்கள தவிர இன்னொருத்தவங்களும் நம்ம கூட லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து
7: பேசுறீங்கண்ணா?
5: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
5: சூப்பரா இருக்கோண்ணா. ஓகே,
7: அப்புறம் உங்க ஃபங்க்ஷன் இது நல்லா போச்சா?
5: ஆ, சூப்பரா போச்சுண்ணா. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையுமே குழந்தைங்க நிறைய பேர் சொன்னாங்க.
7: ஆ,
5: ஓகேண்ணா.
7: தமிழ்நாட்டோட
5: புனித பூமி அப்படின்னு எந்த ஊரை சொல்லுவாங்க?
7: தமிழ்நாட்டுல புனித பூமினா நம்ம ராமேஸ்வரம் சொல்லலாம்.
5: ராமேஸ்வரம் கிடையாதுன்னா மொத்தமா ராமநாதபுரத்தை தான் வந்து புனித பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுமா?
7: கேளுங்க.
5: தமிழ்நாட்டிலே மிக நீளமான ஆறு என்னது?
7: தமிழ்நாட்டுல மிக நீளமான ஆறா?
5: ம்,
7: ஆறா இல்ல அப்படி?
5: ஆறுண்ணா, ஆறு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆறு தான்.
7: காவேரியா?
5: ஆ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கண்ணா. ஃபேமஸ்னு சொல்லவும் கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு அநேகன் படத்துல இருந்து ரோஜா கடலை ராஜா மகளின் ஒரு பாட்டு இருக்குல்ல.
5: ஓகே நா, ஓகே, அந்த பாட கண்டிப்பா கொடுத்துறோம். ரொம்ப நன்றி நா.
7: ஆ, நன்றி.
5: ஓகே ஓகே, நம்ம நம்பகுமார் அண்ணா வந்து நம்ம கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து முகமது சாதிக் தம்பியும் நம்ம கூட இருக்காங்க இல்லையா. இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்ல போறதா சொன்னீங்க, என்ன கதை, என்ன சொல்லுங்க?
6: முயலும் இது சிங்கமும்.
5: ஆ, சரி சொல்லுங்க.
6: ஃபர்ஸ்டே ஒரு இது சிங்கம் இருந்துச்சாங்க. சிங்கம் வந்து அந்த காட்டில் வந்து எல்லோரும் மிரட்டுச்சான், ஒழுங்காக எனக்கு இது இறையாருங்கன்னு. அதுக்கு சொல்லித்தான் எல்லாரும் நாங்கள் இறையாக மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு விலங்கை பிடிச்சி அது வேட்டையாடிச்சான். வேட்டையாடினோடனே எதுக்காக இது பண்ணுறேன்னு சொன்னோடனே, நீங்கள் எதுக்கு அப்போ எனக்கு விரையாடணும்னு சொன்னோடனே, சரி நாங்கள் ஒரு நாள் ஒரு விலங்கு அனுப்பி விடுறோன்னு சொன்னோடனே, இது ஃபஸ்ட்டு முயலை சொல்லிச்சு தான், இது நீ தான் போகணும் அப்படின்னு. நான் எதுக்கு போகணும், அங்கே போகணுமான்னு, சரி வர வழியில் போகணும்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு கிணறா பார்த்து தான். அந்த கிணறுக்குள்ளே அதோட ஒளி தெரிஞ்சோடனே இப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான்.
5: சரி, அது என்ன ஐடியா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா, அவங்களும் என்ன தகவலோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
8: ஒரு குழந்தைக்கு வேலை சுரண்டப்படாமல் வாழும் உரிமை இருக்கு, ரைட் டு ப்ரொடக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்பிளாய்டேஷன்னு சொல்லுற உரிமை. குழந்தைகள் யாரோட லாபத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. இது குழந்தைங்களுக்கான மிக முக்கியமான சட்டப்பூர்வ உரிமைகளில் ஒன்று தான். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லாத வேலையை செய்ய வற்புறுத்துறது, அவங்களோட திறமையை யூஸ் பண்ணி அளவுக்கு மீறி வேலை வாங்குறது, இல்லைனா குழந்தையோட விருப்பம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க பயன்படுத்துறதுன்னு, இந்த மாதிரி எந்த செயல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. குழந்தைங்களோட வாழ்க்கையில கல்வி, விளையாட்டு, ஓய்வு, குடும்பத்தோட செலவிடுற நேரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை பறிக்கிற வகையில அவங்களை எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது, அதையே இந்த சட்டம் வலியுறுத்துது. பெற்றோர்களும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், குழந்தையோட திறமையை என்கரேஜ் பண்ணுறது நல்லது, ஆனால் அந்த திறமையே அவங்களுக்கு மன அழுத்தமாகவோ உடல் டயர்டாகவோ மாறக்கூடாது. அவங்களோட விருப்பம், உடல் நலம், வயது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைங்க சாதிக்கணும், ஆனால் அவங்க குழந்தை பருவத்தை இழந்து சாதிக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வளர்கிறதுக்கு உரிமை இருக்குது, அந்த சுதந்திரத்தோடு அவங்கள சாதிக்க வைக்கணும்.
5: கண்டிப்பாக இந்த வேலை சுரண்டல் அப்படிங்கிறது இன்னுமே பல இடங்களில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது எல்லாமே வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சட்டம் மூலமாகவும் சொல்ல வருது. அதனால் அந்த ஒரு விஷயத்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்கிட்ட பாடல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட கதர் நகரம் அப்படின்னு ஒரு ஊரை வந்து சொல்லுவாங்க, அது எந்த ஊர் அப்படிங்கிறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் சனிக்கிழமை, அதனால யார் வந்திருக்கீங்க? முகமது சாதிக் அவங்களும் வந்திருக்காங்க இல்லையா. அவங்க வந்து என்ன கதை அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா? உங்களுக்கான கேள்வி வந்து, கதர் நகரம் அப்படின்னு எந்த ஊரை சொல்லுவாங்க? இல்லண்ணா, கதர் நகரம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ், துணிக்குனே வந்து ஃபேமஸான ஒரு ஊரு.
3: திருப்பூர்.
2: கரெக்ட்ண்ணா, கதர் நகரம் அப்படின்னு திருப்பூர் தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு குழப்பம்.

0: இருந்துச்சு, அதை வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா? கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து குழப்பம் இருக்கலாம், அது காஞ்சிபுரமா இருக்குமோ கன்னியாகுமரியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. அந்த குழப்பம் எல்லாம் தேவையில்லை. கதர் நகரம் அப்படிங்கறது திருப்பூரை தான் சொல்லுவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம சாதிக் தம்பி அதாவது முகமது சாதிக் இருக்காங்க, அவங்களுமே வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. எதோடையோ விட்டீங்களே, எதுல விட்டீங்க?
1: முயல் இருந்தா
0: சொல்லுங்க.
1: முயல் இது வந்து அதுக்கப்புறமா பார்த்தோன்னே சரி நாம இது எனக்கு அப்பா அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதோடனே அந்த சிங்கத்தை கோவக்கு போயிட்டு சிங்கம் நான் என்னை வேட்டையாடுறது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, உங்களை மாதிரியே ஒருத்தன் அவர் வந்துட்டான், வந்தோடனே அவர் நல்லா ஓவரை மறட்டான் அப்படின்னு சொன்னே என்ன மாதிரியே ஓதான். உடனே அவன் அந்த இடத்த கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னானே, அவங்க அந்த இடத்த கூட்டிகிட்டு போகும்போது அந்த கிணத்துல அதோட ஒளி தெரியாமல் அந்த சிங்கம் நம்மளோட ஒளின்னு தெரியாமல் என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கத்துச்சு. அதே அதுவும் திரும்பி கத்துற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தோடனே அது உள்ளக்க பாஞ்சிருச்சான்.
0: சரி ஓகே, பாஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிருக்கும், கதையோட முடிவு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம்.
2: வீட்டுக்கு விருந்தினர்கள் யாராவது வந்தா அப்ப குழந்தைங்க வெட்கப்பட்டு ரூம்குள்ள போறதும் அப்புறம் அதிகமா சத்தம் போட்டு விளையாடுறதும் சில குழந்தைங்க அவங்கள்ட்ட நல்லா பேசுறதும் இப்படிதான் இருப்பாங்க. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் அக்கம் பக்கத்துல யாரு வந்தாலுமே அது குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்க்கை படமா மாறலாம். அந்த நேரத்துல குழந்தைங்க பெரியவங்களோட ஒவ்வொரு செயலையும் வார்த்தைகளையும் கவனிப்பாங்க. விருந்தினர்கள் வந்ததும் அவங்கள அன்பா வரவேற்கிறது, புன்னகையோட பேசுறது, மரியாதையா அமர சொல்றதுன்னு சின்ன பழக்கங்கள் குழந்தைங்களோட மனசுல ஈஸியா பதிஞ்சிரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன பொறுப்புகளை கொடுக்கலாம். உதாரணமா தனி பாட்டில எடுத்துட்டு வா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க சொல்றதுன்னு எளிமையான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுனால அவங்க பொறுப்புணர்வோட வளருவாங்க. ஒருவேளை குழந்தை வெட்கப்பட்டு பேசாம இருந்தா ஏன் பேச மாட்டற, பாரு எல்லாரும் பாக்குறாங்கன்னு திட்ட வேணாம். ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு குணத்துல இருப்பாங்க. சில பேர் யார் வீட்டுக்கு வந்தாலுமே டக்குன்னு பேசிடுவாங்க, சில பேர் அமைதியாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவாங்க. அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். முக்கியமான ஒன்று, விருந்தினர்கள் முன்னாடி குழந்தைங்களை வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க போன அப்புறம் அடுத்த டைம் நல்லா இருக்கீங்களான்னு கேளு, அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதனால குழந்தைங்க சங்கட்டமும் படாமல் அதை வந்து கற்றுக்கிறவும் செய்கிறாங்க.
0: ஓகே, கண்டிப்பாக அந்த ஒரு தகவல் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம கூட இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் குஜராத் மாநிலம் வடோதரால இருந்து பாண்டியராஜன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா நித்யஸ்ரீ?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நலமா இருக்கு.
0: ஓகேண்ணா, எப்படி போகுது வாழ்க்கை? திரும்ப வந்து கம்பேக் கொடுப்பீங்கன்னு நினைக்கல. திரும்ப வந்து
3: அதாவது குழந்தை என்னோட பையனோட காம்படிஷன் நடந்ததுமே, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல போயிருந்தேன்.
0: என்ன காம்படிஷன்?
3: நீச்சல் போட்டிமா.
0: ஓகேண்ணா, ஓகே. ஜெயிச்சிட்டாங்களா?
3: ஆமா, ரெண்டு வெள்ளி பதக்கம் வாங்கினாரு.
0: ஓகேண்ணா, ஓகே. வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லிருங்கண்ணா.
3: சொல்லிடுவோம்மா. நல்லது.
0: ஓகேண்ணா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
3: குயிஸ் இல்லீங்களா?
0: ஆமாண்ணா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிரட்டுமா?
3: சொல்லுங்க.
0: ஓகே, தமிழ்ல வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு ரெண்டு காப்பியங்கள் சொல்லுவாங்களே, அது பேர் உங்களுக்கு தெரியுமா?
3: தொல்காப்பியம், சிலப்பதிகாரம்
0: நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு குழந்தைக்கு பாட்டு போடுங்கம்மா.
0: முட்டைக்கலக்கி பாடல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஏன்னா வேற பாடல் கேட்க முடியுமா? கொஞ்ச நாட்கள் வந்து ஒரு பிரேக்ல இருந்தாங்க. பிரேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பையனோட முக்கியமான காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பக்கம் குழந்தைங்களை வளர்க்குறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்த பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம், நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: முகமது சாதிக்.
1: ஓகே, முகமது சாதிக் தம்பியும் இருக்காங்க. சரி, அந்த கதையோட முடிவு என்ன அப்படிங்கறது சொல்லிடுறீங்களா?
2: சிங்கம் உள்ள கவுழ்ந்தோடனே காப்பாதுங்க காப்பாதுங்கன்னு சொன்னோடனே முயல் சொல்லிச்சான், இது நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன், எங்கள் ஊர் மக்கள் நீ எப்படி பண்ணன்னு சொன்னோன்னே அவமா அவங்க எல்லாருமே முயலை பாராட்டினாங்களா. நன்றி.
1: ஓகே, நன்றி சொல்லியாச்சு. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
2: இதை அதான் நம்ம
1: சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லிடட்டுமா? கண்டிப்பாக எப்போவுமே நம்ம அறிவுபூர்வமாக செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து ஈஸியாக நம்ம சமாளிக்க முடியும். அப்புறம் ஏமாற்றம் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத என் தரப்பில் வந்து சொல்லிட்டு, அடுத்ததாக இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காற்றோட வேகம் 12 கிலோமீட்டர்லேருந்து 22 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சரி, நம்ம முகமது சாதிக் வந்து இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பேசினாங்க. அது மாதிரி அடுத்த வாரம் யாருக்காவது பேசணும் அப்படின்னு புதுசாக ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வர்றத ஒரு வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சனிக்கிழமை தாராளமாக அவங்களும் வந்து இந்த மாதிரி கதைகள் அப்புறம் வந்து வித்தியாசமான தகவல்கள் அப்படின்னு எல்லாமே சூப்பராக பேசலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: முகமது சாதிக்.
1: ஓகே, அடுத்ததா ஆர்ஜியம் இருக்காங்களே
3: கார்த்திகா.
1: ஓகே, இன்னைக்கான நிகழ்ச்சியில எல்லாரும் விடை பெற்றாச்சு. அடுத்தடுத்து பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா படே.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் திபோன். மீன்பிடி தடை காலம் முடிஞ்சிருச்சு, ஜூன் 15 வந்துருச்சு. அப்படின்னாலே நம்மளுடைய பகுதியில வாகன போக்குவரத்து அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வாகன ஓட்டிகள் கண்டிப்பா கவனமாவே ஓட்டுங்க. குறிப்பா இருசக்கர வாகனத்துல போகும்பொழுது தலைக்கவசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த வாகனங்கள்லாம் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாம்பன் பகுதிகள், ராமேஸ்வரம் பகுதிகளில் இருந்து கடல் உணவுகளை ஏற்றுமதி செஞ்சு வெளியூர்களில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு கொண்டு போகுது. குறிப்பாக நிறைய கம்பெனிகளுக்கும் கொண்டு போகிறாங்க. அங்கே போய் கோழி தீவனம், அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், மீன் எண்ணெய், இதை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்களும் இங்கேருந்து போகுது. அதே மாதிரி நிறைய சந்தைகளில் நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ராமேஸ்வரம் கடல் உணவுகள் வந்து நம்மளுடைய பகுதிகளிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி நிறைய சந்தைகள் போகுது. குறிப்பாக கேரளா, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரியான சந்தைகளுக்கு நிறைய போகுது. இதெல்லாம் நம்ம கிட்ட யார் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்கள், அதே போல வியாபாரிகள், இன்னொரு முக்கியமான நபரும் இருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வராங்க இல்லையா, ஓட்டுநர்கள், அவங்களும் தான். அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது, ஒரு துறைமுகத்திலிருந்து கடல் உணவுகள் ஒரு சந்தைக்கு போகும் பொழுது இடையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வணக்கம் அண்ணா, உங்களோட பேரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேரு சௌரி பிரிட்டோ, நான் பாமண்ட்ல இருந்து பேசுறேன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் டிரைவிங்.
1: நீங்க ஒரு பாமன் துறைமுகத்துல இருந்து நீங்க ஏதோ ஒரு சந்தைக்கு வந்து மீன் கொண்டு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் என்னென்ன?
2: என்ன இடையில இருக்க சிரமம்னா, டயத்துக்கு மீன் இறக்கணும், வியாபாரிக்கு டயத்துக்கு அந்த மார்க்கெட் டயத்துக்குள்ள கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. நம்ம மதுரை மார்க்கெட்னா 2:30 நம்ம மார்க்கெட்ல இருக்கணும். 2:30 பின்னாடி போனோம்னா மீன் விற்காது, வியாபாரி நம்மளை கத்துவோம்,
1: 2 மணிக்கு மேல வந்தோம்னா இடம் பிடிக்க முடியாது. நிறைய பேர் வந்து இடம் முடிச்சிருவாங்க.
2: நம்ம அந்த இடத்த நம்ம டயத்தில் போய் பிடிக்கணும். டயத்தில் போய் பிடிச்சா தான் அந்த இடம் நம்மளுக்கு, இல்லைன்னா அந்த இடம் வேற எடுத்துருவோம். இப்போ நம்ம வேற எங்கேயோ மீன் அறுக்கி வேற எங்கேயோ கொண்டு வந்து அது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்மளால அப்புறம் ஒன்றும் பண்ணவே முடியாது. வியாபாரி மாதிரி நம்மளை கத்த ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீன் அந்த மீன் விற்கவும் செய்யாது. அதனால ஒரு 2:30 மார்க்கெட்னா 1 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும். இருந்தால் தான் அந்த டயத்துக்குள்ளே மீன் இறக்கி விட்டு வியாபாரம் பார்க்க முடியும், நம்ம நல்லா வியாபாரம் பார்க்க முடியும்.
1: இப்போ ஒரு 2:30 நீங்கள் மதுரைக்கு போகும்பொழுது ஒரு மணிக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? அதே மாதிரி இதில் வந்து பிரதானமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டைம் டீலே, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நேரத்தை ரொம்ப கடத்துறதா இருக்கும்? எதிர்பாராத விபத்துகள் வந்துச்சு, எதிர்பாராமல் ஏதோ ஒரு இன்ஜின் பழுதாயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு டயர் ஃபால்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு வாகனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க?
2: கண்டிப்பாக இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. இங்கேருந்து போகும்போதே எப்படி சொல்ல, டயர் பஞ்சர் ஆயிரும், லோடு. நம்ம ஒரு ஆள் தான் டிரைவர், ஒரு ஆள் தான் இருப்போம். நம்ம தான் டயரை கழட்டி, நம்ம தான் டயரை மாற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த லோடுக்கு ஜாக்கி வச்சா ஏறவும் செய்யாது. லோடு ஜாக்கி தனியாக வச்சு ஏற்றணும், வண்டிக்குள்ளே படுத்து ஏற்றணும் எல்லாத்தையும். அது கிட்டத்தட்ட டயர் மாற்றுற ப்ராசஸே 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடத்திடும் நம்மளால். சப்போஸ் அந்த டயத்தில் டயர் நம்ம டயரும் இருக்க ஸ்டெப்னியும் பஞ்சராக இருந்துச்சுன்னா பஞ்சர் கடையை தேடணும், அதுக்கு ஏதாவது வண்டியை பிடிச்சி அலையணும். அது ரொம்ப சிக்கல். இது கடையில் டோல்கேட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடும், டோல் டக்குன்னு அடிக்காது, அதுக்கு சரி பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். அந்த தான் டைம் கடத்திட்டே போயிட்டே இருக்கும். நம்ம மார்க்கெட்னால் நம்ம ஒரு 4 மணி நேரம் டிராவலிங் டைம்னால் நம்ம ஒரு 6 மணி நேரம் கணக்கு பண்ணி அந்த டயத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்புனா தான் நம்ம இதெல்லாத்தையும் கடந்து கொண்டு போக முடியும். இன்ஜினே பழுதாட்டாலும் இன்ஜின் பார்த்துட்டு போகணும். அப்படி இல்லை இன்ஜின் பார்க்க முடியலன்னா அந்த டயத்துக்குள்ளே இன்னொரு வண்டியில் ரெடி பண்ணி இன்னொரு வண்டியில் ஏற்றி அந்த சரக்கு நம்ம கொண்டு போகணும்.
1: உங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் இருக்க மாட்டாங்களா? யாரும் செகண்ட் டிரைவர் அந்த மாதிரிலாம் யாரும் கூட்டிட்டு
2: போகும்? சப்போஸ் கூப்பிட்டு போவோம் ஒரு ஆளை, இல்லாத பட்சத்துக்கு இப்போ நம்ம தேவைகள் அதிகம். நம்ம இப்போ சராசரி மனுஷரோட தேவைகள் ரொம்ப அதிகம். நம்ம ஒரு டிரைவரை கூப்பிட்டு போனால், செகண்ட் டிரைவர் கூப்பிட்டு போனால் டிரைவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும், அவருக்கு வந்து பார்க்கணும். நம்மளுக்கு வரதே 2000 ரூபா, டிரைவருக்கு நான் செகண்ட் டிரைவருக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதிரியாவது இருக்கும். அது அதில் மிச்சம் எதாவது நம்மளுக்கு சேர்த்து கிடைச்சா தான் நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிற முடியும். நம்மளுக்கு எதாவது கிடைக்கணும் தான் நம்ம சிங்கிளாக வர முடியும். ஒரு கொஞ்சம் லாங் ரொம்ப தூரம் போகிறோம், நம்மளுக்கு ஒரு 5000 ரூபா அப்போ 6000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா ஒரு செகண்ட் டிரைவரை கூட்டு போகலாம். அவங்களுக்கு 2000 ரூபா, நம்ம ஒரு 4000 ரூபா அப்படி எடுத்துக்கலாம்.
1: மாதத்தில் உங்களுக்கு எத்தனை நாட்கள் இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும்? உங்களுடைய உடல் உபாதைகளுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு, நம்மளால் எதுவும் இது பண்ண முடியல, உடம்பு சரியில்லாத சூழ்நிலை, அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? அதெல்லாம்
2: வந்திருக்கு,
1: எதிர்பாராது தானே, அதெல்லாம் வந்திருக்கா?
2: வந்துருக்கு, கண்டிப்பாக வந்திருக்கு. வேற வழி இருக்காது, டிரைவர் சில நேரம் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சிட்டா போதும், கிடைக்கலன்னா நம்மளை நம்பி மீன் எடுத்துருவாங்க. நம்ம தான் டிரைவர், நம்மள நம்பி மீன் எடுத்துருவாங்க, வேற வழி இல்லை. 500000 ரூபா நம்மளை நம்பி முதல் போட்டிருக்காங்க, நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். வேற சூழ்நிலை நம்ம போய் தான் ஆகணும். காய்ச்சல் தலைவலி இருந்தாலும் மாத்திரையை போட்டு வண்டியை ஓட்ட தான் வேண்டியதான் ஆகணும், வேற வழியே இருக்காது.
1: ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி, நன்றி.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என் பேர் ஜெயசீலன், நான் பாம்பன்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து மீன் வண்டி கண்டெய்னர் லாரி ஓட்டிகிட்ருக்கேன்.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் போகும்போது உங்களுக்கு நீங்கள் மீனை வந்து கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கணும், அந்த மாதிரியான நேரத்தில் பாம்பன் துறைமுகத்துலேருந்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிரமம்லாம் என்னென்னவா இருக்கும்?
2: ஃபஸ்ட்டு முதல் சிரமம்னா இங்கே ஹார்பர்லேருந்து வெளியே போகிறது பெரிய சிரமம். இந்த ரயில்வே கிட்டேருந்து டிராஃபிக்கில் வெளியே போகிறது சிரமம். அதுபோக ரோட்டில் வந்து போலீஸ்காரங்க பிரச்சனை இருக்குது, அது கூட முன்னாடி மாதிரி இல்லை. பட் வந்து இந்த கொண்டு போகும்போது தண்ணி வெளியாகாமல் பார்த்து ரொம்ப கவனமாக கொண்டு போகணும், அடுத்தால் மேலே படக்கூடாது. அந்த தண்ணி வந்து ஒரு அவுட்டரில் தனியாக ஊரே இல்லாத இடத்துல திறந்து விட்டு போகிறது அது பெரிய கஷ்டம். வண்டி ஓட்டுறதோட அது பெரிய கஷ்டம், தண்ணியை டெலிவர் பண்ணுறது இதான் அதில் பெரிய கஷ்டம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த டைமுக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம், அதெல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. இதை தண்ணி திறக்கிறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு இடம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ராமநாதபுரத்தில் நாங்கள் திறக்கிறோம், முனிசிபாலிட்டி குப்பை விட்டுறாங்க, அந்த இதில் அது வந்து அங்கேயுமே போகிற வர நபர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, இது வாட வரும், இதுதான் பெரிய பிரச்சனையாக நாங்கள் இருக்கோம்.
1: இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து வெளியில் கரெக்டான நேரத்துக்கு போக முடியலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் என்னென்ன இருக்கும்?
2: அதில் ஒன்றும் வெளியிலலாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகிறதுக்கு முன்னாடி விட ரோடெலாம் நல்லாயிருக்கு, அந்த டைம்லாம் போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுபோல் கம்பெனிக்குள்ளே உள்ளே போகிற வரைக்கும் இந்த தண்ணி தான் பெரிய பிரச்சனை. இங்கேருந்து சரி ரோட்டில் போகும்போது சரி ஒரு ஊருக்குள்ளே பாஸ் பண்ணி போகிறப்போ அந்த தண்ணி வடிஞ்சதுன்னா பெரிய சண்டைக்கு உள்ளாகிற அடிய கூட வர்றாங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க. ஒரு ஊர் இருக்குது, இப்போ வள்ளியூர் தாண்டி போகிறோன்னா ஒரு ஊருக்குள்ளே தான் போகணும். அப்போ வந்து நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணிட்டு போகணும், எங்கேயும் லீக்கேஜ் இருக்கக்கூடாது, அது கீழே விழுந்தாலும் அந்த ஊருக்காரங்கிட்ட பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு.
1: ஒருவேளை இதுக்கு சரியான முறையில் தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு?
2: இல்லை அந்த வேலை வந்து ஒவ்வொரு நகராட்சிகள் குப்பை விட்டுறாங்களே அந்த இடத்துல வந்து ஒரு டேங்கோ அந்த இடத்துல நீங்கள் திறந்து விட்டு போகலான்னு ஒரு இது இருந்தால் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும், இதான் ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருந்து இருக்கிறோம் ராமநாத நகராட்சியில் ஒப்பிட்டிக்கிறோம், அதுக்கடுத்து கிழக்கரை இருக்குது, இந்த மாதிரி நகராட்சிகள் வந்து குப்பை விட்டுறாங்கல்ல அந்த இடத்துல விட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக வந்து வேற வெளியில் இடத்துலனும் அந்த ஊருக்காரங்க பேசுகிறாங்க,
1: அதில் ஒரு கால்வாய் மாதிரி
2: கால்வாயோ ஒரு தொட்டியோ கட்டிட்டு அது இது பண்ணி விட்டாலும் போதும், அந்த மாதிரி இடங்கள் இருந்தால் போதும். இப்போ சமயத்தில் வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, கிழக்கரை பேரூராட்சியில் வந்து குப்பை விட்டுறாங்க அந்த இடத்துல கொட்டணும், அந்தமே நீங்கள் இங்கே உள்ள ஓட்டு இங்கே ஊற்றக்கூடாது அவங்களுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதில் மெயின் வந்து இந்த இதான் தண்ணி ஊற்றுறது தான் பெரிய கஷ்டம்.
1: ஒருவேளை இந்த தண்ணியை நம்ம திறந்து விடாமல் போகிறோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம்?
2: தண்ணி திறந்து விடணும், டேங்க் நிறைஞ்சிரும், ரோடெல்லாம் விசிறும், பின்னாடி போகிற பைக்கு வண்டி கிண்டி எல்லாம் சிதறும், அது போய் இது வாசம் அதிகமாக இருக்கும், வாடை அதிகமாக இருக்கும். அப்போ எல்லாம் திட்டம் தான் செய்வாங்க. அந்த பின்னாடி ரெண்டு வந்து இந்த வெஸ்ட் தண்ணி வந்து தேங்கிறது டேங்க் வச்சுருக்கோம், என் வண்டியில் வந்து ஒரு 500 ரூபா 1000 லிட்டரு, 1000 லிட்டர் தாண்டும் போது வண்டி ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே தான் தரணும். அப்போ ஆட்கள் மேலே படும், ஆஃபீஸ் போகிறவங்க பேங்க் போகிறவங்க கடைக்கு போகிறவங்க எல்லோரும் மேலேயுமே படும்போது அந்த நாத்தம் வரும், அதனால வந்து எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, அடிக்க கூட வருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் சந்திக்கிறோம்.
1: இப்போ ஒருவேளை நம்ம அதை திறந்து விடலைனாலும் கூட அது வழியிறது வந்து இருக்க தான் செய்யும்.
2: இல்லை இல்லை அது வழியிறனா ஓரளவு 95% நான் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், அங்கெங்கே லீக் இருந்து சுட்டு போடாத அளவு கூட நாங்கள் பார்த்துருவோம். இது ஓவர் ஃப்ளோ ஆகி வழிஞ்சா தான் ரொம்ப பிரச்சனை வருது. அதை வந்து
1: முன்னாடி அந்த ஓவர் ஃப்ளோ ஆகாம நம்ம வந்து கொஞ்சம்
2: இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டுறோம் வச்சுக்கலாம், ரெண்டு இடத்துல ட்ரெயின் பண்ணணும், இப்போ என் வண்டியை பொறுத்தவரை இதை விட சின்ன டேங்க்னா 3 இடத்துல ட்ரெயின் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரே ட்ரிப்பில் எந்த வண்டியும் போய் சேரவே சேராது, 300 கிலோமீட்டர் போகிறோம்னா எக்கந்த ஒன்று போகாது. கரெக்டாக ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து எடுத்தோம்னா 40 கிலோமீட்டர் நிரம்பிடும், 1000 லிட்டர் ஓடியாந்துடும். ஏன்னா நீங்கள் நாங்கள் போடுறது வந்து 130 bar ஐஸ் அது எவ்வளோ கரையும் இல்லை, 130 bar ஐஸ் அந்த ரெண்டு டேங்கில் பத்துமா பத்தாது, 2-3 தடவை ட்ரெயின் பண்ணணும், பண்ணால் தான் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்ட முடியும்.
1: அப்போ வந்து இது இயல்பாகவே நடக்க வேண்டிய ஒரு விஷயம்,
2: அது
1: வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய கையில் இல்லை, எப்படினாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல
2: நன்றி.
0: பாடங்களை தொடர்ந்தும் கூட பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ரெடியா?
1: ரெடியா?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேரு கார்த்திக், நான் இங்கதான் இருக்கேன். நான் ஒரு டிரைவரா இருக்கேன். லைனுக்கு போறது நம்ம வழக்கம்.
2: இப்ப நீங்க ஒரு சந்தைக்கு மீன் கொண்டு போறீங்க, நம்மளுடைய பாமன் துறைமுகத்துல இருந்து நீங்க சந்தைக்கு மீன் கொண்டு போறீங்க அப்படின்னா, இடையில நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் சிரமங்கள்லாம் என்னென்ன?
3: நீங்க சொல்லப்படி கேட்டேன்னா, மீன் ஏத்திட்டு போறோம் அப்படின்னா நாங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள மார்க்கெட் ரீச் பண்ணணும். அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள ரீச் பண்ணலனா அது கொண்டு போய் வேஸ்ட் விற்காது. அப்படிங்கிற போற நேரத்தில் நைட்டு கண்ணு முடிச்சு போகணும். நைட் நேரங்களில் தான், இரவு நேரங்களில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். அப்போ நைட்டு கண்ணு முடிச்சு போகணும். அப்படி கண்ணு முடிச்சு போகும்போது அது கண்ணு முடிக்கிறதே பெரிய சிரமம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீச் பண்ணணும். இடையில இந்த போக்குவரத்து அதிகாரிகள் சந்தர்ப்பம் இருக்கும். மீன் கொண்டு போகிறோம்னா என்ன மீன் ஏது மீன் கேட்பாங்க. அதில் அந்த மீன் தான் இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். அங்கே மார்க்கெட் போனதுக்கப்புறம் தூக்கம் முடிக்கணும், கொசுக்கடி இருக்கும், தொந்தரவு இருக்கும். அங்கேருந்து திரும்ப அந்த பாக்ஸ் பில்லு முடிச்சு வாங்கிட்டு வர்றது ரொம்ப லேட்டாகும்.
2: ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் லேட்டாக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம்லாம் என்ன?
3: மார்க்கெட்டுக்கு லேட்டாக போனால் மீன் விற்காது. அதை பர்டிகுலர் விலை கிடைக்காது. சில நேரம் மீன் விற்காது. லேட்டாக போனால் மீன் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுக மீன் விற்கலை அப்படின்னா நம்ம இங்கேருந்து அனுப்பின ஓனர் சத்தம் போடுவாங்க. இந்த வேலை இந்த 3 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போகணுன்னா 3 மணிக்கு போயிடணும். 2:50 அங்கே இருந்தால் தான் நம்ம மீன் முதல்ல இறங்கும். இல்லைன்னா வேறு ஊர்களிலேருந்து வர மீன் இறங்கிருச்சுன்னா நம்ம மீனுக்கு விலையும் கிடைக்காது, மார்க்கெட்டில் போகவும் செய்யாது. அப்போ கொண்டு போய் வேஸ்ட்டு, பணம் நஷ்டம். நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு உழைப்பு போட்டு போய் நமக்கும் கஷ்டம் தான்.
2: இப்போ போகிற வழிகளில் உங்களுக்கு வந்து என்னென்ன சிரமம்லாம் இருக்கும்? போகிற வழியில் ஒருவேளை உங்களுக்கு என்ஜின்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விபத்து, ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான், நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை
3: இருக்கு. அது எப்படின்னா, இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், டவான் டயர் வெடிச்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம ஒற்றையா இருப்போம். ரெண்டு பேரா போனா பரவாயில்ல, ஒரு ஒத்தாளா இருப்போம். அப்போ அந்த ஒரே ஆளு இந்த டயரை மாத்தி கொண்டு போகணும், ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இன்ஜின் ஃபால்ட்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற வண்டி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து மாத்தி தான் கொண்டு போகணும். இது ஒண்ணு இருக்கு. திடீர்னு மழை, காத்து மழை, போனப்ப அனுபவிச்சிருக்கேன். நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி மழை வந்தோடனே வைப்பர் வைப்பர்னு எடுக்காது. அடமழையா பெஞ்சிடும், வைப்பர்னு எடுக்காது. ரோடே தெரியாது, எதுக்கு வர வண்டி தெரியாது. சிரமம் பத்த தாண்டி தான் போகணும். இதான் முக்கியமான சிரமங்களை பார்த்தா.
2: நீங்கள் பிரதானமாக போகக்கூடிய ஒரு மார்க்கெட்னா அது என்ன?
3: பட்டுக்கோட்டை போவோம். பட்டுக்கோட்டை, திருப்பத்தூர் லோக்கல் என்ன, இல்லைன்னா அதிகபட்சம் கேரளா. கேரளா தான் மேக்ஸிமம் லைன். சில்லறை வியாபாரிகள் சின்ன சின்ன வர்றவங்க ராம்நாடு, பட்டுக்கோட்டை, திருப்பத்தூர் அப்படி அனுப்பிவிடுவாங்க. கும்பகோணம்.
2: ஒரு வண்டிக்கு எத்தனை பாக்ஸ் வரைக்கும்லாம் ஏற்றுவீங்க?
3: வண்டியை பொறுத்து இருக்கு. வண்டியை பொறுத்து தான் பாக்ஸ் எழுதியாங்க. இப்போ குட்டியானே அப்படின்னா 35 பாக்ஸ் போடுவாங்க. அதே இது கொஞ்சம் தோஸ்து அப்படின்னா 50 பாக்ஸ், 55 பாக்ஸ் போடுவாங்க. பிக்கப்புக்கு வேறு லெவலில் போடுவாங்க. 60 பாக்ஸ், 62 பாக்ஸ் போடுவாங்க. 407 வேறு போடுவாங்க. 200 பாக்ஸ் வண்டி இருக்குது, டாரஸ், லைலாண்டு, அது போடுவாங்க. 300 பாக்ஸ் வண்டி இருக்குது. இப்போ ஐஸ் மீனுனா மேக்ஸிமம் 200 பாக்ஸுக்குள்ளே முடிச்சுக்கிடுவாங்க.
2: இப்போ நீங்கள் பட்டுக்கோட்டைக்கு பிரதானமாக போகும்போது பட்டுக்கோட்டையில் வந்து எத்தனை மணிக்கெலாம் மார்க்கெட் ஆரம்பிப்பாங்க?
3: பட்டுக்கோட்டையில் 3 மணி தான். நம்ம இந்த முன்னப்பின்னு ஏதாவது ஒன்று ஆச்சுங்கிறக்க 1 ஹவர் இயர்லியராக கிளம்பிடுவோம். இப்போ இங்கே பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. பாட்டிக்காரங்க ரெடி பண்ணி ஏற்றி ஏற்றி தந்துடுவாங்க. அங்கே போய் நம்ம அந்த பாட்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அங்கே கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இறக்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சிரமங்கள் பார்க்கலாம்.
2: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களையும் உங்களுடைய சிரமங்களையும் சொன்னதுக்கு.
3: நன்றி, நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடல்ல அவ்வளவு பெரிய ஒரு பரப்புல ஏதோ ஒரு இடத்துல பிறந்து பல கட்டங்களை தாண்டி வளர்ந்த ஒரு மீனை அதை வலைய வீசி பிடிச்சு கரைக்கு கொண்டு வந்து நிறைய தூரங்களை கடந்து இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல கடலையே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதருடைய தட்டுகள்ல கடல் உணவுகளா வருது. இதுக்கு பின்னாடி பலருடைய உழைப்பும் பங்களிப்பும் இருக்குது. ஒரு பருக்கை சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லும் போது கூடவே என்ன சொல்லுவோம்னா, ஒரு விவசாயியுடைய உழைப்பு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் ஒரு கடல் உணவு நம்மளுடைய தட்டுகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கடலுக்கு போய் அதை பிடிச்சிட்டு வந்த மீனவருடைய பங்களிப்பும் உழைப்பும் இருக்குது. சரி, ஒரு மீனை கடல்ல இருந்து பிடிச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய சமையல் அறைக்கு வர்ற வரைக்கும் அந்த மீன் எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படி அந்த மீனை நம்மளுடைய சந்தைகளுக்கும் நம்மளுடைய சமையல் அறைக்கும் கொண்டு வர்றாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோம். கடல்ல இருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை முதல்ல எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் இறக்கு தளத்துக்கு வரும். இந்த மீன் இறக்கு தளத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மீன்களை தரம் பிரிக்கிறது நடக்கும். தரம் பிரிக்கிறது அப்படின்னா இப்போ கெட்டு போன மீன், கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருக்கிற மீன், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷான மீன், இது எல்லாத்தையும் தரம் பிரித்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருக்கிற மீன்களை கருவாடுகளுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மீன்களை வியாபாரிகள் பிரித்து எடுப்பாங்க. எப்படி பிரித்து எடுப்பாங்கன்னா இப்போ வெள மீன் தனியாக, சூளி மீன் தனியாக, நகர மீன் தனியாக, பாறை மீன் தனியாக, இப்படி எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எந்தெந்த ஊர்களுக்கு தேவையோ அந்தந்த ஊர்களுக்கு தேவையான அளவு மீன்களை தனித்தனி பெட்டிகளில் அடைச்சி பேக் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி சொல்லணும்னா முதல்ல மீன் இறக்குத்தளம், அதுக்கப்புறமா வியாபாரிகளுடைய கைகளில், அதுக்கப்புறமா தரம் பிரிப்பு, அதுக்கப்புறமா பேக்கிங் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு மீன்கள் நம்மளுடைய கைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிநிலைகள். இதில் நம்மளுக்கு டிராவல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வண்டி, அதாவது பிக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 45 பெட்டிகள் வரைக்கும் ஏற்ற முடியும். அதுக்கப்புறமா மீன் எண்ணெய்களுக்காக ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனங்களில் 110 பெட்டிகள் வரைக்கும் நம்மளால் ஏற்ற முடியும். அந்தந்த வண்டிகளை பொறுத்து அந்த பெட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இல்லைனா குறையும். இப்போ ஒரு பெட்டிக்கு நம்ம வந்து எவ்வளோ மீன் வைக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா. ஒரு பெட்டிக்கு 25 கிலோ வைக்க முடியும் மீன்களை மட்டும். அதோடு சேர்த்து ஐஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு பெட்டியனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 45 கிலோ இருக்குமா. இல்லை மீன் எண்ணெய்க்கு போகக்கூடிய ஒரு பெட்டி அப்படின்னா அதில் 60 கிலோ வரைக்கும் நம்மளால் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கனரக வாகனங்கள் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தான் நம்ம போன 1 மணி நேரம் கேட்டுட்ருந்தோம். அவங்க எவ்வளவு அருமையாக சொன்னாங்க பார்த்தீங்களா, இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி தான் நம்மளுடைய கைகளுக்கு மீன் வருது அப்படின்றத அவங்க சொன்னதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களில் வேறு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. நான் திபோன். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்றது மீன்பிடி தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சின்ன விபத்து நடந்துட்டாலும் கூட அந்த மீனவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில் தான் மீன்பிடி தொழில். அதே போல தான் இந்த வாகனம் ஓட்டும், குறிப்பாக கனரக வாகனங்களை ஓட்டிட்டு போகிற ஓட்டுநர்களுடைய தொழிலும் கூட. ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம மீன் கொண்டு போய் சேர்க்கணும், அதாவது ஒரு சந்தைக்கு மீன் கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தை எத்தனை மணிக்கு தொடங்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கருத்தில் வச்சே தான் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போகணும். காரணம், இப்போ திருச்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அதிகாலை 2 மணிக்கு ஒரு சந்தை ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம ஊர்களெல்லாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சந்தை வருது, ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு காலையில் வெள்ளனமே தொடங்கக்கூடிய சந்தை எத்தனை மணிக்கு வியாபாரிகள்லாம் வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? 5 மணி, 6 மணி, சில நேரத்தில் சாயந்தரம் மட்டுமே தான் வியாபாரம் பாம்பன் சந்தையை பொறுத்தளவு நடக்குது. அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வராங்க. ஆனால் மீன் சந்தைகள் அப்படி இருக்காது. இப்போ மதியானம் சமைக்க போகிறோம் ஒரு மீனை அப்படின்னா, நம்ம எத்தனை மணிக்கு போய் மீன் வாங்கிட்டு வருவோம்னு நினைக்கிறீங்க? காலையில் வெள்ளனமே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி இறைச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நம்ம போய் வாங்கி ஆகணும். அதே மாதிரி தான் மீன்களும் கூட. அப்போ மக்கள் வேகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக சீக்கிரத்தில் போய் அந்த மீன்களை இறக்கி வச்சு அதை தரம் பிரித்து வைக்கணும். இந்த மாதிரியான வேலைகள் அதிகமாக இருக்கும். அப்போ 2 மணிக்கு ஆரம்பிக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு நம்ம 1 மணிக்காவது போகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும். அப்போ 1 மணிக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா கொஞ்சம் வாகனத்தை விரைவாக ஓட்டிகிட்டு போகணும். நடுவில் ஏதோ ஒரு சின்ன விபத்து நடக்குது, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இல்லை சாப்பிட போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டுநர்களால் போக முடியாது. இது எல்லாமே அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சவால்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மீன் சந்தைகள் எல்லாமே அதிகாலைகள்லேயே ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா வாகன ஓட்டிகள் எவ்வளோ சீக்கிரமாக போகணும் அப்படின்றத நம்மளே யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை அந்த வாகனம் வந்து போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மீனுடைய உரிமையாளர்கள் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வியாபாரமும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் அதுதான். அப்போ 2 பேருக்குமே ஒரு பாலமாக இருக்கக்கூடியது இந்த மீன் தான். அப்போ இந்த மீன் ஒழுங்காக வச்சால் தானே 2 பேருக்குமே வந்து ஈஸியாக இவங்களுக்கான காசு அவங்களுக்கும் அவங்களுக்கான வியாபாரம் அவங்களுக்கும் நடக்கும். அப்போ வந்து சீக்கிரத்தில் ஒரு ஓட்டுநர் போகணும் அப்படின்னா இடையில் வரக்கூடிய இடையூறுகளை நம்ம தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு அடிச்சு பிடிச்சி வாங்கக்கூடிய மீனில் என்னென்ன சத்துலாம் இருக்குது? குறிப்பாக ஒரு சத்து இருக்குது, அந்த சத்து என்ன, அதில் இருக்கக்கூடிய பயன்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. நான் திபோன். கடல் உணவுகளில் இருக்கிற மாதிரியான சத்துக்கள் வேறு எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ ஒமேகா 3 அப்படின்றத நம்ம எப்பயுமே கேள்விப்படுவோம். ஒமேகா 3 அப்படின்றது மீனில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு சத்து. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தியாவசியமாக உடலுக்கு தேவைப்படக்கூடிய கொழுப்பு அமிலம் தான் இந்த ஒமேகா 3 அப்படின்றது. இதில் 3 வகையான கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. முதல்ல ஏஎல்ஏ, அப்புறமா இபிஏ, டிஹெச்ஏ. இதில் ஏஎல்ஏ இருக்குது இல்லையா, இது ஒரு தாவர உணவுகளில் இருக்கக்கூடிய சத்தாக இருக்குது. குறிப்பாக வந்து சியா சீட்ஸ் இருக்குது இல்லையா, அது ஆளி விதை, சோயாபீன்ஸ், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய சத்து. இந்த இபிஏ அப்புறமா டிஹெச்ஏ, இது ரெண்டுமே கடல் உணவுகளில் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஹெச்ஏ பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சிக்கும் மனசோர்வுக்கும் கண் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் உதவி செய்யுது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 250-500 மில்லி கிராம் வரைக்கும் இபிஏ அப்புறமா டிஹெச்ஏ இந்த சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மீன் உணவுகள் கிடைக்கும் பொழுது அதை தவிர்க்காம வாங்கி சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காரணங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கடல் உணவுகளை சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கடல் உணவுகளும் கூட இனிமே அசைக்க முடியாத ஒரு உணவுப் பொருளாக இந்த உலகத்தில் உருவெடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இந்த கருத்தோடைய இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு கல்பனா ராஜகோபால் எழுதின தங்க வளையல். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? சுமதிக்கு இப்போ 62 வயசு. வீட்டுக்கு முன் வரண்டால பழைய இரும்பு நாற்காலியில அப்படியே சாஞ்சு படுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சாயந்தர வெயில் கொஞ்சம் தனிஞ்சிருந்துச்சு. அந்த தெருல ஸ்கூல் முடிஞ்சு வர்ற குழந்தைங்களோட சத்தம் அங்க ரொம்ப ரம்மியமா கேட்டபடி இருந்துச்சு. சுமதி அம்மாவோட கையில தேநீர் கோப்பா இருந்துச்சு. ஆனா அது சூடாவே இல்ல, ஆறி போயிருந்துச்சு. அந்த அம்மா டீய குடிக்காம அப்படியே ஆயாசமா உட்கார்ந்திருக்கிறத பார்த்து பக்கத்து வீட்டு கமலாக்கா, என்ன சுமதியம்மா டீ குடிக்காம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, டீ ஆறி போயிருச்சு பாருங்க. ஆறி போனா போட்டுமா, சில நினைவுகள் வந்துச்சுன்னு பை, டீ குடிக்கிற ஞாபகமே எனக்கு வராது, நான் என்ன மறந்து உட்கார்ந்துருவேம்மா. பாட்டிமாவோட பார்வை வெறுமையா தூரமா போச்சு. அப்படி என்னமா யோசனை உங்களுக்குள்ள, டீ கூட குடிக்காம? உனக்கு தெரியுமா கமலம், நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது தங்க வளையல் போடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பாட்டிமா சொல்லும் போதே அவங்களோட குரல்ல ஒரு மென்மையான உடைச்சல் இருந்துச்சு. 70களில் பிறந்த சுமதி அம்மாவோட வாழ்க்கை எப்பவுமே கணக்கு புத்தகம்தான். அவங்களோட அப்பாவும் அம்மாவும் மில்லுல வேலை பார்த்தாங்க. காலையில போனாங்கன்னா ராத்திரி தான் வீட்டுக்கே வருவாங்க. வீட்டு வாசல்ல அரிசி மூட்டையோட தூசி, உடம்புல பருத்தி நாறு, முகத்துல சோர்வுன்னு இது எல்லாத்தையும் தினம் தினம் சுமதி பார்த்தபடி இருப்பாங்க. சுமதியோட அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே அவங்களோட 2 பொண்ணுங்களுக்காக தான். அவங்க வேலை பார்க்கறதுனால தினம் தினம் வரக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத உடல் சோர்வுக்கும் வலிக்கும் அவங்க ஒரு நாளும் இடம் கொடுத்ததே இல்லை. தன் பிள்ளைங்க 2 பேரையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணுன்ற விடாப்பிடியான எண்ணம் மட்டும்தான் சுமதியோட அப்பாக்கும் அம்மாக்கும் இருந்துச்சு. தங்க வழியில் போடணும்னு ஆசைப்பட்ட சுமதியோட கதையில என்னென்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன சொல்லுங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. பிள்ளைங்களை கரையேத்தணுன்ற எண்ணம் மட்டும்தான் சுமதியோட அம்மாக்கும் அப்பாக்கும் இருந்துச்சு. மூத்த பொண்ணு தான் சுமதி. அவங்களை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அடுத்த பொண்ணுக்கான வரன் பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் திட்டவட்டம் ஆயிட்டாங்க. சுமதிக்கு அப்போ 20 வயசு கூட இருக்காது. அவங்களோட ஆசைகள்லாம் பெருசாவே அவங்க அம்மா பார்க்க தெரியல. வருஷத்துக்கு ஒரு புது துணி, அது கூட தீபாவளி பொங்கலுக்கு தான். கண்ணாடி வளையல் வாங்கினா 2 மாசம் அதை பார்த்து பார்த்து போடுவாங்க. உடஞ்சு போனா சுமதியோட மனசே உடஞ்சு போன மாதிரி இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும் போதே, அதாவது ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும் போதே சுமதிக்கு தங்க வளையல் போடணும்னு ஆசை. கொஞ்ச நஞ்ச ஆசை இல்ல, அல்லாதியான ஆசை. சுமதியோட கல்யாணத்துக்கு அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி 10 சவரன் புரட்டி நகையவும் போட்டுட்டாங்க. அதுல 3 சவரன்ல நல்ல அழகான 2 வளையலும் வாங்கி கொடுத்தாங்க. கல்யாணத்தப்போ அந்த வளையல முதல்ல கையில போட்டனால சுமதியால இப்ப வரைக்கும் மறக்கவே முடியாது. அந்த அம்மாக்கு இப்போ 60 வயசு ஆச்சு, ஆனாலும் அந்த நினைவுகள் அவங்களோட மனசு விட்டு போகல. சுமதிக்கு ஒரு 19 வயசு இருக்கும், அப்பதான் அவங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. அன்னைக்கு அவங்களோட கைகளையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தாங்க. இது நம்ம கைதானா? மா, இந்த வழியில் எனக்குனே அளவெடுத்து செஞ்சது போல இருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா, எங்கம்மா வாங்கின? இப்ப இது ரொம்ப முக்கியமாமா, நம்ம குடும்பம் படுற கஷ்டத்துக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா. கடன் வாங்கித்தான் நீ உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் போட்டிருக்கிற எல்லா நகையும் பண்ணும். 10 சவரன் தான், ஆனா அது எங்களுக்கு 8 கனிமா. உன் கல்யாணம் முடிஞ்சாதான் உன் தங்கச்சிக்கு வரன் பார்க்க முடியும். உங்க 2 பேரையும் கரையேத்தி விட்டாதான் நாங்க நிம்மதியா கஞ்சி குடிக்க முடியும். இல்லனா ஒவ்வொரு கவலம் சோறும் எங்க தொண்டைய அறுக்கும். கடன் தலைக்கு மேல ஏறினாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுலயும் உங்க அப்பாவோட மனசுலயும் இருக்கு. அதனால எல்லார்கிட்டையும் இப்படி பேசாத. இந்த வளையல் எனக்குனே அளவெடுத்து பண்ண மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லாத. ஏதாச்சும் விசேஷம் இருந்தா மட்டும் போடு, மத்த நாள்ல பத்திரமா பீரோக்குள்ள கழட்டி வச்சிரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவங்க அம்மாவோட அந்த வார்த்தை சுமதியோட வாழ்நாள் முழுக்க சட்டமாகி போச்சு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சிய பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சுமதியோட புகுந்த வீடு வசதி வாய்ந்ததெல்லாம் இல்ல. அவங்களோட வீட்டுக்காரர் ராஜா நல்ல மனுஷன். ஆனா நல்லவரா இருக்கிறது மட்டும் வாழ்க்கைக்கு போதுமா என்ன? மில் சம்பளம் கடனுக்கே போயிரும், வீட்டு வாடகை, ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் கரண்ட் பில்லுன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் மூச்ச நெரிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சுமதி கொஞ்ச நஞ்சம் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க அம்மா வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருந்தாங்களோ அது அப்படியே அவங்களோட புகுந்த வீட்டுல அவங்களுக்கு எதிர்மறை ஆகி போச்சு. அப்புறம் என்ன, ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருந்த 10 சவரன் நகையும் அடகு கடையில போய் பத்திரமா இருந்துக்குச்சு. இப்ப மீட்டர்லாமா? நாளைக்கு கொண்டு வந்துடுறேன், சீக்கிரமா புரட்டி கொடுத்துடுறேன். இப்படி அப்பப்போ தன் மனைவி கிட்ட ஆறுதல் படுத்துற மாதிரி ராஜா பேசுவாரே ஒழிய, ஒரு நாளும் அடகு கடையில வச்ச நகைய திருப்பி கொண்டு வந்து அவங்க மனைவி கிட்ட கொடுக்கவே இல்லை. இப்ப கொடுக்கறேன், அப்ப கொடுக்கறேன்னு சொன்னவர் 15 வருஷம் ஓட்டிட்டாரு, நகை வந்த பாடில்ல. ஒரு கட்டத்துல பேங்க் லாக்கருக்கு போய் அப்படியே புதிய மினுக்கு மாறாம உறைஞ்சு கிடக்குற அவங்களோட நகைய ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு அப்படியே அதை கொடுத்துட்டு சுமதி வந்துருவாங்க. சுமதியோட தங்க வளையல் வாழ்க்கையும் அப்படித்தான். வெளியில வந்து அவங்களோட கைகள்ல கொஞ்ச நேரம்தான் உயிர் பெற்று இருந்துச்சு. அப்புறம் தன்னோட பழைய மினுக்கோட பேங்கோட இருட்டுல மௌனமா உறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல இருந்தா முடியாது, வெளியில வேலைக்கு போய்தான் ஆகணும்னு முடிவெடுத்து சுமதி ஒரு தனியார் கம்பெனியில வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சாங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி பஸ் பிடிச்சு வேலைக்கு போறவங்க தான். ராத்திரி அவங்க வீட்டுக்கு திரும்பும் போது காலெல்லாம் வலிக்கும், அப்படியே திகு திகுன்னு எரியும். ஆனா அவங்களோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் குடிக்கொண்டு இருந்துச்சு. பேங்க்ல வச்சிருக்கிற அவங்களோட 10 சவரன் நகைகள்ல 3 சவரனா மாட்டிட்டு இருக்கிற அந்த வளையல எப்படியாச்சும் மீட்டணுன்றதான் அவங்களோட லட்சிய கனவாவே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் சிறுகு சிறுகு சேமிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் எல்லாமே சேர்ந்து சுமதிய வேகமா ஓட வச்சுச்சு. குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேர்த்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு அந்த பணத்தை அவங்க பயன்படுத்த வேண்டியதாகி போச்சு. இப்படிப்பட்ட நிலையில சுமதி அவங்களோட தங்க வளையல்களை திரும்ப திருப்பிருப்பாங்களா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். தங்க வளையல் சிறுகதைய நேயர்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. தன்னோட 10 சவர நகைகளையும் எப்படியாவது திருப்பிடணும்ன்றதான் சுமதியோட லட்சிய ஆசையாவே இருந்துச்சு. அதுலயும் அவங்களோட அந்த தங்க வளையல்களை கண்டிப்பா மீட்டணும்னு அவங்க படாத பாடுபட்டாங்க. அதிர்ஷ்டவசமா அவங்களோட 5 சவர நகைய எப்படியோ திருப்பிட்டாங்க. அதுல அவங்களோட வளையலும் இருந்துச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா 1 வருஷம் அவங்க பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்க பொண்ணுக்கு நகை எடுக்கணும், அப்புறம் அவங்க மாமியாருக்கு ஆபரேஷன் பண்ணணும், வீட்டு கடனை கட்டணும், அது இதுன்னு பல நெருக்கடிகள் சுமதிய தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுச்சு. இது எல்லாத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் போக சுமதியோட கையில இருந்த கொஞ்ச நெஞ்ச நகையும் அவங்க கைய மீறி போச்சு. அப்பதான் அந்த சமயத்துலதான் அப்பாடான அவங்க நிம்மதி பெருமிச்சு விடுற காலம். ஆனா அப்பையும் சொந்த வீடு கட்டுற நெருக்கடி சுமதிக்கு வந்துச்சு. அடகுல இருக்கிற நகைய வித்துட்டாங்க. சுமதியால அவங்க வீட்டுக்காரரை எதிர்த்து பேச கூட முடியல. ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க மட்டும் விளக்க அணைக்காம அப்படியே செல்ல போல உட்கார்ந்திருந்தாங்க. கண்களை மூடினதும் அவங்களோட கண்களுக்கு முன்னாடி அவங்களோட மனத்திரையில அவங்களோட தங்க வளையல்கள் தான் வந்துச்சு. கற்பனையில அந்த வளையல்களை அப்படியே தொட்டு பார்த்தாங்க. நான் உன்னை போடவே இல்லைல்ல, உன்னை சந்தோஷமா போட்டு பார்க்கணும்னு ஆசை எனக்கு, ஆனா என்னால முடியாம போச்சு. கண்டிப்பா தங்க வளையல வாங்கி என் கைக்கு நான் மாட்டிப்பேன். இப்ப இல்லனா என்ன, இன்னொரு நாள் நான் நல்லா இருப்பேன், என் கஷ்டம் எல்லாம் பறந்து போயிரும். அப்போ நான் தங்க வளையல் மட்டும் இல்ல, செயின் போடுவேன், தோடு போடுவேன், எல்லாமே தங்கத்துல பண்ணி போட்டுப்பேன் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு சுமதி தூங்குறதுக்கும் போயிட்டாங்க. கஷ்டம்னு ஒண்ணு வந்தா அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில நல்லதும் நடக்கும்ல, அதே மாதிரிதான் சுமதியோட வாழ்க்கையிலயும் நடந்துச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதை நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. சுமதிக்கு அவங்க வேலை பார்க்கற இடத்துல பதவி உயர்வும் கிடைச்சிச்சு, சம்பளமும் உயர்ந்துச்சு. ஆனா அதோட அவங்களோட செலவுகளும் அதிகமாகிட்டே போச்சு. அவங்க ஆசைப்பட்டது போலயே சில நகைகளையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அது அவங்களோட அலங்காரத்துக்கு இல்ல, அவசர தேவைக்கான சேமிப்புக்கு. பொண்ணுக்கு 30 சவரன் போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிட்டாங்க. பையனை நல்லா படிக்க வச்சாங்க. இப்போ அவங்களுக்கு பேரம் பேத்தியும் வந்தாச்சு. அவங்க பேத்தி தோடு செயின் வளையல்னு எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம வாங்கி கொடுத்தாங்க. தன்னோட பேரம் பேத்திங்கள சுமதி அம்மா அப்படி பாத்துக்கிட்டாங்க. பாட்டி, இவ்வளவு நகை எதுக்கு பாட்டி அப்படின்னு அவங்க பேத்தி அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே கேட்டா. போடுமா, பொண்ணு அழகா இருக்கணும்ல, அப்பதான் நீ லட்சணமா இருப்ப. பாட்டி இப்படி எல்லாம் போடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என் கஷ்டகாலம், என்னால எதையும் போட முடியல. நீயாச்சும் போட, உனக்கு போட்டு நான் அழகு பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க பேத்திய பார்த்து சொன்னாங்க. சுமதி அம்மாவோட மருமகளுக்கு வளைகாப்பும் நடந்துச்சு. அதுக்கு 3 சவரன்ல தங்க வளையல் செஞ்சு போட்டதுக்கு அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரவங்கன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. சுமதி அக்கா மனசு ரொம்ப பெரிய மனசு. 3 சவரன்ல தங்க வளையல், அம்மாடியோ எம்பிட்டு காசு வரும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அந்த வளையல அவங்க மருமக கையில போடும்போது ஒரு நொடி சுமதி அம்மாவோட பார்வை அவங்களோட கவரிங் வளையல் அணிஞ்சிருந்த கைகளை தொட்டுச்சு. அவங்க மாச சம்பள வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. கையில கிடைச்ச தொகை எல்லாத்தையும் பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் கொடுத்துட்டு இப்போ அமைதியா வாழ்றாங்க. ஆனா இப்போ அவங்க ரப்பர் வளையல் கூட போடுறது இல்ல. அலங்காரம்ன்ற எண்ணமே அந்த அம்மாவோட மனசுல இருந்து விலகி போயிருந்துச்சு. இதெல்லாம் சுமதி அம்மாவோட கடந்த கால வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள். அதுல ஒரு சில விஷயங்களை பக்கத்து வீட்டு கமலா அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், ஏன் சுமதி அம்மா, இப்ப நீங்க நினைச்சா கூட தங்க வளையல் என்ன, வைர வளையலே வாங்கிக்கலாமே. உங்க பையன் நல்ல வேலையில இருக்காரு, உங்க பொண்ணு நல்ல வேலையில இருக்கா, அப்புறம் என்ன அப்படின்னு பக்கத்து வீட்டு கமலா அக்கா கேட்டதுக்கு சுமதி அம்மா அவங்களோட சுருங்கின கைகளை பாத்துக்கிட்டே சொன்னாங்க. தெரியல கமலம், இத்தனை வருஷமா என் வாழ்க்கை முழுக்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தே பழகிட்டேன். எனக்காக எதையுமே வாங்கிக்கிறதுக்கு என் மனசு பழகப்படலமா. இப்ப வாங்கினாலும் அந்த ஆசை என் மனசுல இல்லையே. ஆசை இல்லாத ஒன்ன விருப்பப்பட்டு பண்ண முடியுமா என்ன? தங்க வளையல் போடணும்னு ஆசைப்பட்ட அந்த சின்ன பொண்ணு சுமதி எப்பவோ காணாம போயிட்ட. என் வீட்டுக்காரரும் இப்ப இல்ல, நான் இப்போ என்ன பண்ண நீயே சொல்லு. வாழ்க்கையில கடைசி தருணத்துல இருக்கேன். என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். நான் பார்க்காத சந்தோஷத்தை என் பேரன் பேத்திங்க, என் மகன் மருமகன், அப்புறம் என்னோட மருமக மகன்னு எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சுமதி அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே, அப்போ ஒண்ணு பார்த்து அந்த தெருல ஒரு சின்ன பொண்ணு கண்ணாடி வளையல் சத்தம் கேட்க கேட்க குடுகுடுன்னு ஓடின. அந்த சத்தம் கேட்கவும் சுமதி அம்மா தன்னு அறியாம திரும்பி பார்த்தாங்க. அவங்களோட கண்கள்ல ஒரு கணம் பழைய ஒளி மின்னுச்சு. ஆனா அடுத்த நொடியே அது மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில நேர் நெஞ்சங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைச்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: Mm-hmm. அரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆச. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
3: பொன்னம்மா பொன்னம்மா?
4: என்ன குப்புசாமி நை நைன்ட்டு?
3: என்ன பொன்னம்மா, நீ யாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்ல கூடாதா?
4: எதுல சேர்க்க சொல்ல?
2: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சம் ரக்க

ஓபன்னம்மா, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு இந்த பாரு. நீயே என்னை பத்தி வாதக்கிட்ட சொல்ல, நான் வேற யாரு சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, அப்புறம் நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறனா?

0: போட்டுக்கோ.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்ற

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: பாட்டி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு,
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும்

0: எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற, அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சீக்கிரம் வந்துட்டீங்க.
1: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
0: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
1: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே கிடைக்கல.
0: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
1: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
0: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது. அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு இரு இரு இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசையம் 90.4.
3: இன்று நினைவெல்லாம் நித்யா மற்றும் வெற்றி விழா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று நினைவெல்லாம் நித்யா மற்றும் வெற்றி விழா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: எண்ணங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று நினைவெல்லாம் நித்யா மற்றும் வெற்றி விழா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பறந்து விழுகுது பறந்து விழுகுது.
1: இந்த ஐயா மாத்திரம் உறவினார் தவறு பிறந்தா நரகத்திலே பிறப்பாங்க, நரகத்திலே பிறப்பாங்க.
0: நகரத்திலே பிறப்பாங்க, நகரத்திலே பிறப்பாங்க. ஆமா, பணத்தொந்தி பணத்தொந்தி பணத்தொந்தி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்த ஊடலும் உயரும் ஒட்டியது பரு உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த ஊடலும் உயரும் ஒட்டியது பரு உனக்காக
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக்

0: மாதிரி போடுங்க, அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணியை விடுங்க.
1: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 12 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துடாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து,

0: இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நல்ல மாட்டிக்கிட்டா, இவளை விட்டுறாதீங்க. ரெடியா?
2: ம்,
1: ரெடி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.